0: வணக்கம். காலை மணி 8. மீடியோகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் இஸ்லாமிய சமய பாடங்களை நடத்துவோரும் அமைப்புகளும் மூயிஸ் எனும் இஸ்லாமிய சமயமன்றத்துடன் பதிவு செய்திருக்க வேண்டும். விரிவுபடுத்தப்பட்டுள்ள முஸ்லிம் சமய பள்ளிகளுக்கான விதிமுறைகளில் அதுவும் அடங்கும். தகுதி பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பாடங்களை நடத்துவதை உறுதி செய்ய அந்த மாற்றம் வகை செய்கிறது. மாதம் குறைந்தது ஒரு முறை 10க்கும் அதிகமானோருக்கு இஸ்லாமிய சமய பாடங்களை நடத்துவோருக்கு புதிய விதிமுறை பொருந்தும். சமய ஆசிரியர்கள் இஸ்லாமிய கல்வியில் பட்டம் பெற்றிருப்பதும் இனி கட்டாயம். மறதி நோய் உள்ளவர்களும் அவர்களை பராமரிப்போரும் சந்தித்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் தங்கள் தேவைகள் குறித்து பேசவும் புதிய நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய நிலையம் திறக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. அவர்கள் சமூகத்தில் தொடர்ந்து துடிப்பாக செயல்பட்டு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ நிலையம் உதவுகிறது. தோப்பாயோ சென்ட்ரல் சமூக மன்றத்தில் நிலையம் அமைந்திருக்கிறது. மறதி நோய் குறித்த பொதுமக்களின் கண்ணோட்டத்தை மாற்ற உதவும் 10 வார திட்டமும் அங்கு நடத்தப்படுகிறது. சமூக கல்வி நடவடிக்கைகளுக்கான இடமாகவும் அந்த நிலையம் செயல்படும். லிட்டில் இந்தியா தீபாவளிக்காக ஒளியூட்டப்பட்டிருக்கிறது. பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா ஒளியூட்டை நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இவ்வாண்டின் கருப்பொருள் பற்றி கூறுகிறார் லீஷா எனும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்க தலைவர் ரகுநாத் சிவா.
1: இந்த ஆண்டோட கருப்பொருள் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு விஜய தீபாவளி, ஒரு வெற்றிகரமான ஒரு தீபாவளி. நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரேகன் சாலையை பூரும் போது நம்ம ஆக்ல வந்து நம்ம ராமரும் சீதையும் வச்சிருக்கோம். ஸோ வந்து ராமர் வந்து ராவணனை வெற்றி கொண்டதுனால ஒரு வெற்றிகரமான ஒரு தீபாவளியை கொண்டாடலான்னு ஒரு கருப்பொருள் வச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கஷ்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்தில், நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதையெல்லாம் போக்கி நம்ம ஒரு வெற்றிகரமான ஒரு தீபாவளியை கொண்டாட வேண்டும்னு அந்த கருப்பொருளோட நம்ம இந்த தீபாவளியை கொண்டாட போறோம்.
0: தீபாவளியை முன்னிட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சிகளையும் லீஷா ஏற்பாடு செய்துள்ளது. ஜூச்சர் வட்டாரம் நேற்று சாலை போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருந்தது. அந்த வட்டாரத்தின் முதல் கார்கள் அற்ற தினம் அனுசரிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு அங்கு நடைபெற்ற பல்வேறு நடவடிக்கைகளில் பங்கேற்றனர். கார்கள் அற்ற தினம் குடியிருப்பு பேட்டைக்கு வருவது இதுவே முதல் முறை. வழக்கமாக சிவிக் வட்டாரம், மத்திய வர்த்தக வட்டாரம் ஆகியவற்றிலேயே அது வழக்கமாக இடம்பெறுகிறது. ஜூச்சட் வட்டாரத்தில் மக்கள் தந்த பேராதரவை தொடர்ந்து மற்ற குடியிருப்பு வட்டாரங்களிலும் கால்களற்ற தினம் அறிமுகப்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தும் இளையர்களில் பலரை காவல்துறை தடுத்து வைத்துள்ளது. தேர்தல் துறையின் ஆணையாளர் பதவி விலக வேண்டும் என்று இளம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோருகின்றனர். முக்கிய எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றன. வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடுகளால் பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் சாதகமாக அமைந்ததாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். புதுடெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்த அரசாங்கம் ஒதுக்கிய இடமான ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பலத்த காவல்துறை பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. வடகொரியா ஏவுகணை சோதனைகளை செய்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இடைத்தொலைவு பாயக்கூடிய ஏவுகணைகள் சோதனை செய்யப்படுவதை தலைவர் கிம் ஜாங் உன் பார்வையிட்டதாகவும் அந்நாட்டு அரசாங்க ஊடகமான KCNA தகவல் அளித்தது. கிழக்கு கடலில் 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை ஏவுகணை தாக்கியதாக அது சொல்கிறது. அதிவேக ஆயுத கட்டமைப்பை சோதனை செய்வதும் படையினருக்கு பயிற்சி அளிப்பதும் அந்த பாவனை பயிற்சியின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஏமன் தலைநகரில் சவுதி அரேபியா சுமார் 20 முறை தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஹவுதி கிளர்ச்சிக்குழு கூறுகிறது. தலைநகர் சானாவில் பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் போர் விமானங்கள் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சவுதி அரேபிய தலைநகர் ரியாத் அருகில் உள்ள அரம்கோ நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையிலும் தீ பற்றியிருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் சவுதி அரேபிய எண்ணெய் ஆலையில் தீ ஏற்பட்டதை இதுவரை அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. இந்தோனேசியாவின் சும்பாவா வட்டாரத்தில் ரிக்டர் அளவில் 5.9 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியிருக்கிறது. உயிருடன் சேதம் ஏற்பட்டதாக இதுவரை தகவல் ஏதுமில்லை. ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் 2032 நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டிக்கான சின்னங்கள் திட்டமிடப்பட்டதற்கு 3 முன்பே தவறுதலாக வெளியாகிவிட்டன. போட்டிகளின் அதிகாரத்துவ யூடியூப் பக்கத்தில் சின்னங்களை விளக்கும் காணொளி முன்கூட்டியே பதிவேற்றப்பட்டது. கொக்கட்டூ பறவையை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட சின்னங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. தவறு நடந்துவிட்டதால் திட்டத்தை மாற்றிக்கொண்ட ஏற்பாட்டுக்குழு சின்னங்களை பிறகு அதிகாரப்பூர்வமாக சமூக ஊடகங்களில் வெளியிட்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: வணக்கம் நேர்களே, மறுபடியும் நான் வந்து ஆங்கர் வில்லேஜ் இங்க இருந்தா சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஆங்கர் வில்லேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்காங் வட்டாரத்துல இருக்கு. இங்க ரெண்டு பேர் வந்து இருக்கிறாங்க, அவன்கிட்ட பேச போறேன். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் சார், என் பேர் வந்து ரமேஷ்.
0: ரமேஷ், நீங்க எங்க குடியிருக்கீங்க? ரமேஷ்,
1: நான் வந்து கேன்பெரால குடியிருக்கோம்.
0: வழக்கமா சண்டேஸ்ல நடப்பீங்களா?
1: சண்டே எப்பயாவது ரேரா நடப்போம், பட் இந்த ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கேன்.
0: ரொம்ப நன்றி, மொதல் அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். யார் யாருன்னு நீங்க அறிமுகப்படுத்தலாமே? இவங்க
1: நான் வந்திருக்கேன், என் மனைவி வந்திருக்காங்க.
0: மனைவி பேர் என்ன? பேரு
2: வினோதா.
0: வினோதா, வினோதா ஃப்ரெண்டோட மகளா? சஞ்சனாஸ்ரீ, ஒரு வணக்கம் சொல்லுங்களம்மா. ஒரு வணக்கம், ஒரு ஓ சே வணக்கம்னா உங்களுக்கு தமிழ் தெரியுமா? உங்களுக்கு வணக்கம். ஓகே, நீங்க ரெண்டு பேரும் இந்த நடைக்கு வந்திருக்கீங்க. இந்த எவ்ரிபடி நோஸ் ஃபே பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க?
2: என்னோட ஹஸ்பண்ட் ஆக்சுவலா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில, சோ அது மூலமா தெரிஞ்சு சோ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: நடை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயமா ரொம்ப ரிஃப்ரெஷா ஃபீல் பண்ணுவீங்க. பரிசு பொருட்கள் இருக்கு, அப்புறம் பழைய பல கூடாரங்கள் அமைச்சிருக்காங்க. எவ்ரிபடி நோஸ் வை போவீங்க தானே?
1: கண்டிப்பா, கண்டிப்பா.
0: ரைட், அங்க குடி பேக்கர் இருக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி கலந்து கொண்டதுக்கு.
1: நன்றிண்ணே, நன்றி,
2: நன்றி, தேங்க் யூ சோ மச்.
0: ஓகே, ஆக நீங்களும் வந்து கலந்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக மீடியா காப் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துகிட்டே இருக்குங்க.
3: ஆமாங்க, தொடர்ந்து உங்களுக்காக இன்னும் பல தகவல்களை ரஃபி வழங்க இருக்காரு. 9 மணிக்கு மேல லீசா அவரை அழைச்சு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம். சரி, இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஒரு காட்சி இடம்பெயர் காத்துட்டு இருக்கு. அந்த காட்சி தொடர்பான ஒரு கேள்வி இருக்கு, சரியா? யாரெல்லாம் வந்து சினிமா விசிறிகளோ தமிழ் சினிமான்னு நல்லா தெரியுமோ அப்படின்னா உங்களுக்கான சவால் இந்த கொஞ்ச நேரத்துல. அதற்கு முன்பாக கார்த்திக் ராஜாடு விசிறிகளே வானொலி கிட்ட வாங்க. இது வாரியடுதே ஒலியில் உல்லாசம். நான் உங்கள் விமலா.

0: தொண்ணீர்கள் காலகட்டத்தில இருந்து இரண்டு பாடல்களை ஒன்று பின் ஒன்றாக நாம கேட்டு மகிழ்ந்தோம். பாடல்கள் முடிவடைந்த நேரம் 8:24. காதலா காதலா படத்திலிருந்து நாம் இருவர் நமக்கு இருவர் படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்திரு. 80கள் பாடல்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் மென்மையான இரண்டு பாடல்கள் காத்திருக்கு. எப்படி காற்றுக்கு நிவேலி படத்திலிருந்து அந்த பாடலோடு இரண்டு பாடல்களை எடுத்து வச்சிருக்கோங்க. அந்த பாடல்களை கேட்கறதுக்கு முன்னால வாங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாமா? சீனா சீனா சீனா சீனா படத்துல இருந்து ஒரு பகுதி ஒலியேற்றுவேன், ஒரு காட்சி ஒலியேற்றுவேன், அதன் தொடர்புல ஒரு கேள்வி காத்துட்டே இருக்கு. சரியா, இந்த காட்சி கேளுங்களேன்.
1: பிள்ளைன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய பெக்கணும் சார்.
2: 30 அரியர் வச்சிருக்கிறான் சார். இவனெல்லாம் கண்டிப்பா டிகிரி வாங்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. காலேஜ் அகாடமிக்னால கூட்டு பேசிட்டு இருக்கிறோம்.
3: காதல கடுக்க களஞ்ச முடியோட சுத்துறான். ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினா கண்டிப்பா வீட்டுக்கு அமிச்சிருவோம், பாத்துக்கங்க.
4: இதா கவு அம்ச்சா.
5: அப்பா தெரியுமா பண்ணிட்டான்.
4: எந்த தெரியுமா பண்ணிட்டான்? நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம், இப்படி விளாண்டுக்க என்ன அப்பா? திங்க ஒப்பா சோறு எந்த பெருமாடா?
5: நான் திங்க டிஃபாஃபா.
4: அது போய் என் கஷ்டப்பா. நீ வா மூடுகா. எந்த மூஞ்சி லிக்கானா?
5: அப்பா
4: இன்னைக்கு வீட்டுக்கு ரவாதா?
5: அப்பா
4: உனக்கு இருக்கான்.
0: இந்த காட்சியை மறக்கவே முடியாது. டக்குன்னு நான் கேள்வி கேட்காமலே நம்ம நேர்கள் பலரும் இது வந்து இந்த படத்துல இடம்பெற்ற காட்சி தானே அப்படி அனுப்பி வச்சிருக்கீங்க. ஆனா கேள்வி அது அல்ல. இந்த படத்துல கதாநாயகன் ஒருத்தர் நடிச்சிருந்தாரு, ஹீரோ நடிச்சிருந்தாரு இல்லையா? அவருக்கு பதிலாக தொடக்கத்துல இன்னொரு கதாநாயகன் தான் இந்த படத்துல கதாநாயகன் நடிக்க வேண்டியது. ஆனா அதுக்கப்புறம் வந்து மாற்றங்கள் ஏற்பட குறிப்பிட்ட இவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. யாரு இந்த கதாநாயகனுக்கு பதிலாக நடிக்க வேண்டிய அந்த மற்றொரு கதாநாயகன்? கடைசி நேரத்துல பேர் மாறி போச்சு. யாருன்னு தெரிஞ்ச சொல்லுங்க பாப்போம். 9 6 7 8 8 9 6 8. நீங்க சினிமா வச்சிருக்கீங்களா இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சு சொல்லிருவீங்கன்னு நம்புறேன். இந்த படத்தின் கதாநாயகன் இறுதியா நடிச்சிருந்தாரு. ஆனா தொடக்கத்துல யாரோட பெயர் பரிந்துரைக்கப்பட்டது?
6: என்ன சொல்றேன்?

0: அதிகமான பதிவுகள், எல்லாமே அதிகமா
1: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னிலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
0: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
1: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீரேகா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekav.com.sg. உங்க mirekav.sg/ready set grow.
2: குறுஞ்செய்தியா?
3: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
2: நல்லதுதான், நான் அத பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
3: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
2: ஓ, அது என்ன?
3: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
2: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
3: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
2: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
4: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.

0: நடக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
1: இன்றைக்கு ஒரு காட்சி ஒலிபரப்பு, அதன் தொடர்புல ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். இந்த காட்சி என்ன படம்னு சொல்ல மாட்டேன், ஆனா நம்ம நேர்களை கண்டுபிடிக்கணும். அதுல வந்து இருக்கக்கூடிய கதாநாயகன் தொடக்கத்துல இன்னொருத்தர் தான் ஒப்பந்தமாக இருந்தாரு, அதன் பிறகு கதாநாயகன் மாறிட்டாரு, யார் அப்படின்னு கேட்டிருந்த பொழுது நேர்கள் பலர் என்ன சொல்லிருக்காங்க அப்படி. லீசா குரல் பதிவுகளை கேட்கலாமா? ராஜன் குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காரு. அவர் மனசுல இருக்கிறது யாரு?
2: நினைக்கிறேன் அந்த படத்துல நடிக்க முடியுது தனுஷ்.
1: ஆஹா,
2: ஆனா கடைசி நிமிஷத்துல வந்து சிவகார்த்திகேயன் நடிக்க வச்சுட்டாங்க.
1: அப்படியா?
2: அப்படின்னு நினைக்கிறேன். தவறா ரைட்டா தவற தப்பான்னு தெரியல.
3: வாய்ப்பே இல்ல. காலேஜ் அகாடமிக்னால கூட்டு பேசிட்டு
4: காதல தடுக்க களஞ்ச முடியோட சுத்துறான். ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினா கண்டிப்பா வீட்டுக்கு அமிச்சிருவோம், பாத்துக்கங்க.
5: நான் வெல்ல மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம், இப்படி விளாண்டுக்க என்ன அப்பா? திங்கா ஒப்பா சோறு எந்த பெருமாடா?
6: நான் திங்க டிஃபா,
5: அது போய் என் கஷ்டம். நீ வா மூடுக எந்த மூஞ்சி லிக்கானா
6: அப்பா,
5: இன்னைக்கு வீட்டுக்கு ரவாதா
6: அப்பா,
5: உனக்கு இருக்கா
6: எந்த இப்படி பண்ணிட்டோம் அப்பா?
1: ஆமாங்க, அந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் டான் திரைப்படம். காட்சியில சிவகார்த்திகேயனும் சூரியனும் நடிச்சிருந்தாங்க. சரி, இந்த காட்சியில நம்முடைய கதாநாயகன் சிவகார்த்திகன் பதிலா யார் நடிக்க வேண்டியது அப்படின்னு கேட்டிருந்தேன். சரியான பதில அருணாச்சலம், கவிதா, வெற்றி, டாவுத், சங்கர், விக்னேஷ், அவரோட ராஜா, செந்தமிழ் செல்வன், செல்வம், காஜா மொய்தீன், அவங்களோட புஷ்பா என பலர் சரியான பதில சொல்லி அசத்தியும் இருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துகள், வாழ்த்துகள், வாழ்த்துகள். வாவ், சரி, யார் சரியான பதில சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்கலாமே. குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. சரியான பதில் நான் சொல்றது பதில

0: ஒளிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
0: அல்லது மீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒளிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒளி 96.8
0: கேட்டாலே பரவசம். 9

பாடல சினிங்கிருக்காங்க அப்படின்னு சிரிச்சிருக்காங்க கேட்கலாம்.

0: இது உங்க ஒலி உடல் அறியீடு.
1: ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.
2: நடக்கிட்டோம்
0: நடவடிக்கைகள் முயற்சிகள் ரொம்ப உதவி செய்து பரிசுகளை உங்களுக்கு கிடைச்சிருக்காது. குடி பேக்ஸ் அப்படி சொல்லுவாங்க, என்னெல்லாம் இருக்கு அதுக்கு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: குடி பேக்ஸ் இனிமேதான் வந்து கம்பஸ் வான்ல போய் தான் நம்ம எடுக்க போறோம் அந்த குடி பேக்ஸ்.
0: சரி சரி.
2: ஏன்னா சில பேருக்கு நீங்க குடி பேக் கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு அந்த பக்கமா கம்யூனிட்டி இல்ல இல்ல அதுக்காக இல்ல. ஏன்னா இப்போதே குடி பேக் வந்து அதிகமா கனம் அதிகமான கனமா இருக்கிறதுனால அதை தூக்கிட்டு அவங்க நடக்க முடியாது. அதனால நடக்கும் போது கொஞ்சம் லேசா இருக்கணும் இல்லையா, நம்ம உடம்ப மட்டும்தான் தூக்கிக்கிட்டு நடக்கணும், பைகள் அல்ல.
0: சரி, பார்க்கக்கூடிய நேர்கள் சந்திச்ச நேர்களை என்ன கேட்டாங்க ரஃபி உங்ககிட்ட?
2: ஆமா, அவங்க அதாவது இந்த ஃபிட் அண்ட் ஃபன்க்கு வந்து வரத என்ன வழக்கமா அவங்க வந்து வாக்கு போறவங்க தான், நடக்க போறவங்க தான். ஆக இந்த மாதிரி குழுவா போகும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அந்த அனுபவம் வந்து வேற. இது வந்து ஒரு இவெண்ட்னு சொல்லும் போது ஒரு நிகழ்வு இல்லையா, நிகழ்ச்சி இல்லையா, இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்து கொள்றது சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வார வாரம் வச்சாலும் வருவாங்க போல இருக்கு.
0: அது சொல்லுங்க, ஏன்னா பேசிக்கிட்டே அப்படியே ஜாலியா அப்படியே காத்து வாங்கிட்டு நடந்து போல இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா, சில நேர்களையும் சந்திச்சு இருக்கிறேன். நிச்சயமா அவங்களை நீங்க வந்து நம்மளுடைய சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல பாக்கலாம்.
0: ஓகே ரஃபி, உங்களுடைய இந்த பயணம் இந்த நடைப்பயிற்சி நல்லபடி அமைய ஒலி நேர்கள் சாரவாகிகளுடைய வாழ்த்துகள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.

0: ஈஸி பீட். ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
3: வணக்கம்.
4: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
5: இரவணி ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
4: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
6: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
5: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
4: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
2: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
5: ஒவ்வொரு நாள் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
4: ரஃபி நவீன் வழங்கும்
7: இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம். இரவினில்லாட்டம் இடைநில்லா கொண்டாட்டம்.
5: மறக்காம கேளுங்க, இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
8: அக்கரகில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவன் இக்கரவரும் அக்கரகில நெஞ்ச அவன
5: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
9: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
5: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
10: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போரா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
5: வார இறுதி
1: உல்லாசம். காலை மணி 9:17 ஆகின்றது, 10 மணிக்கு மேல செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் லைவ்ல நாம இணைய இருக்கின்றோம். வானொலி வழியாகவும் டிக்டாக் லைவ் வழியாகவும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்களை நாம கேட்க இருக்கிறோம், கொண்டாட இருக்கிறோம். நீங்களும் விரும்பி கேட்கலாம். இது 10 மணிக்கு மேல, 10-12 மணி வரைக்கும். இப்ப நம்ம நேர்களுக்காக ஒரு ஆராய்ச்சி முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க. உங்க துணை கோபமாக இருக்கும்போது, யாரு உங்க துணை கோபமா இருக்கும்போது அவரை சமாதானப்படுத்துவது யார் அப்படின்னு ஒரு கேள்வியை படிச்சு, மொத்தம் 4 பிரிவுகளை சொல்றாங்க. இதுல நீங்க எந்த ரகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. முதலாவது ஒரு விஷயம், நான் தான் முதல்ல சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு சில தரப்பினரும், அவர் தான் முதல்ல வந்து பேசணும் அப்படின்னு ரெண்டாவது பிரிவினரும், ரெண்டு பேருமே கோபமா இருந்துருவோம் அப்படின்னு மூன்றாவது பிரிவினரும், அடுத்ததாக கொஞ்ச நேரம் ஓடி போய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டா பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு சிலர் சொல்லிருக்காங்க. நீங்க எந்த ரகம்? குரல் பதிவு அனுப்புவீங்க 9:67, 9:68, கொஞ்சம் ஜாலியா சந்தோஷமா சிரிச்சுட்டு பேச அனுப்பணும், சரியா? யாரும் அடிச்சுட்டு பேசுற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. மீண்டும் சொல்றேன், உங்க துணை கோபமா இருக்கும்போது அவரை சமாதானப்படுத்துவது யார்? முதல்ல நான் தான் முதல்ல சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்வீங்களா, அல்லது அவர் தான் முதல்ல வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்வீங்களா, அல்லது ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் கோபமா இருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, அல்லது அந்த இடத்த விட்டு ஓடி போயிருவாங்க அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க எந்த ரகம் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, அதுக்கப்புறமா ஆய்வு முடிவை சொல்றேன், சரிங்களா? 9:67, 9:68 என்று எனக்கு விமலா எனக்கு குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்கீங்களா, உங்களை பத்தி நான் அப்புறமா சொல்வேனா.

0: நிபுணர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்டோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
1: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300 மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: இன்னும் கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போன? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இததான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொஞ்ச நேரத்துல பேச முடியாம போயிருச்சு, கையெல்லாம் கட்டப்பட்டு இருந்துச்சு. ஆனா மீண்டும் வழக்கு நிலைக்கு திரும்பியாச்சு. ஆக இன்றைக்கு ஒரு செய்தி உங்களுக்காகவே காத்திருக்கு. அண்மையில நான் படிச்ச ஒரு ஆய்வு முடிவு தான் இன்றைக்கு நம்ம நேர்களோட பகிர்ந்து கொள்ள அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்கும் செய்தி. அதாவது, உங்கள் துணை கோபமாக இருக்கும் போது அவரை சமாதானப்படுத்துறது யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுல நான் தான் முதல்ல சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு இங்க ராஜ், தீபா, கனகாலா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவர் தான் முதல்ல வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இங்க தியாகா, ராஜு மற்றும் செல்வம். மூன்றாவதாக ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் கோமா தான் இருப்போங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. பெரும்பாலானோர் அப்படிதான் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரம் அந்த இடத்த விட்டு நான் போயிருவேன் அப்படின்னு எக்கச்சக்கமான நேர்கள் சொல்லிருக்காங்க. அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் அந்த பத்தி பேசுவேன் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. நந்தினியுடைய குரல் பதிவு கேட்கலாம். நந்தினி வணக்கம்.
4: விமலா பேசுறேன். என் வீட்டுல வந்து சண்டை வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் பேசிக்க மாட்டோம். அப்புறம் வந்து இவரும் கால் பண்ணி பேச மாட்டாரு, சாரி சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நானே போன் அடிச்சு பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் சாரி சொல்லுவேன். உடனே சாரி சொல்ல மாட்டேன். தேங்க்யூ விமலா.
1: எல்லா வீட்லயும் அது கொஞ்சம் இருக்காது, கொஞ்சம் நேரம் இருக்கும் இல்லையா? கோமா இருக்கும் போது பேச முடியாது. நமக்குன்னு ஒரு இடம் தேவைப்படும், ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு ஓய்வு கிடைச்சதுன்னா, அந்த ஒரு இடம் கிடைச்சதுன்னா நம்ம கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். இப்படியா பலர் இருக்காங்க. நீங்க எந்த ரகம் அப்படின்னு கேட்டிருந்த பொழுது வந்திருக்கும் பதில்கள், இந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் 45 விழுக்காட்டினர் நான் தான் முதல்ல சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு ஆய்வு முடிவு சொல்லுது. அதுவே 30 விழுக்காட்டினர் அவர் தான் முதல்ல வந்து பேசணும், அதுக்காக என்ன காத்திருப்பேன் அப்படின்னு 30 விழுக்காட்டினர் சொல்றாங்க. 15 விழுக்காட்டினர் நாங்க ரெண்டு பேருமே கோமாதாங்க இருப்போம், அதுக்கப்புறம் யார் வந்து போது பேசுறா அப்படின்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே 10 விழுக்காட்டினர் அந்த இடத்த விட்டே ஓடிடுவேன், அதுக்கப்புறம் தான் வந்து பேசுவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாவ், ரொம்ப வித்தியாசமா அமைஞ்சிருக்கு. நினைச்சு நிறைய பேர் ஓடி போயிருவாங்கன்னு. ஆனா 10 விழுக்காட்டினர் தான் இந்த ஆய்வு முடிவு படி என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறமா வந்து பேசுவேன், அல்லது கொஞ்ச நேரம் அந்த இடத்த விட்டே போயிருவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், நாமே நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, காதல்ல யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்ல, முதல்ல யாரு சரி, இப்படி முதல்ல யாரு சரி விடு அப்படின்னு சொல்றாங்களோ அதுதான் முக்கியமா அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, அதனால கோவம் வரும்பொழுது பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்ல பழகிட்டா ரொம்ப நேரம் கோவத்துல இருக்க வேணாம், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பொழுது ஒவ்வொன்னு போகும் இல்லையா? இந்த விஷயத்த மனசுல வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா அமைய எங்களது வாழ்த்துக்கள். இது ஒலியில் உல்லாசம், ஞானங்கள். விமலா, கோவத்துல இருக்கீங்களா? இந்த பாடல கேளுங்க, கோவலம் பஞ்சா பறந்துரும்.

0: ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட தேடும்.
1: ஏனிப்படி ஏனம்மணி.

0: ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இரு.

0: ஸ்டாப் இட் மேன், கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தாம் இன்னும் பனிப்பூவு.
0: இந்த சினிமா டயலாக்லாம் சொல்லி என்ன போர் அடிக்காத, போயா.

0: அதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ
1: நீ திருந்தவே.

கட்டிக்க மாட்டேன்.

வணக்கம். காலை மணி 10. மீடியோகாப்போலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நிறைவை நாடுகின்றன. சிங்கப்பூர் 21வது இடத்தில் வந்துள்ளது. 18 பதக்கங்களை சிங்கப்பூர் விளையாட்டாளர்கள் வென்றனர். 2 தங்கம், 9 வெள்ளி, 7 வெண்கலம். போட்டிகளில் சீனா 341 பதக்கங்களுடன் முதலிடத்தில் வந்தது. போட்டிகளை ஏற்று நடத்தும் ஜப்பான் 2வது இடத்தில், தென்கொரியா 3வது நிலை. செங்காங் வெஸ்ட் எல்ஆர்டி கட்டமைப்பின் ஒரு பகுதி இன்று அதன் சேவையை மீண்டும் தொடங்குகிறது. செங்லிம் நிலையத்துக்கும் செங்காங் எல்ஆர்டி நிலையத்துக்கும் இடையே சேவைகள் வழக்க நிலைக்கு திரும்புகின்றன. மேம்பாட்டு பணிக்காக ஏப்ரல் மாதத்தில் நிறுத்தப்பட்ட சேவை திட்டமிட்டதற்கு 2 வாரத்துக்கு முன்பே மீண்டும் தொடங்குகிறது. செங்காங் பொங்கோல் எல்ஆர்டி ரயில் பணிமனையை 2 மடங்கு பெரிதாக்கும் பணிக்காக அந்த குறிப்பிட்ட பகுதிக்கான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்தியாவும் பாகிஸ்தானும் அவற்றின் எல்லையில் நடந்த சம்பவத்தின் தொடர்பில் ஒன்று மற்றதன் தூதரை அழைத்திருக்கின்றன. பாகிஸ்தானில் இருந்து 3 இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்துக்குள் நுழைந்ததாக இந்தியா குற்றஞ்சாட்டுகிறது. பல முறை எச்சரிக்கை விடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை என்பதால் அவர்கள் மீது தனது படையினர் நடவடிக்கை எடுத்ததாக இந்தியா சொல்கிறது. அத்தகைய ஊடுருவல் நடவடிக்கைகளையும் எல்லை தாண்டிய போதைப்பொருள் கடத்தலையும் விசாரிக்கும்படி இந்தியா பாகிஸ்தானை கேட்டுக்கொண்டது. ஆனால் இந்தியாவின் குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் மறுக்கிறது. ஆயுதம் ஏதுமின்றி சென்ற 2 பாகிஸ்தானிய பொதுமக்களில் 2 இந்திய படைகள் கொன்றதாக அது சொன்னது. இந்திய தலைநகர் புதுடெல்லியில் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடுகள் இருப்பதாக கூறி 2வது நாளாக போராட்டங்கள் தொடர்கின்றன. அதில் பங்கேற்ற இளையர்கள் பலரை காவல்துறை தடுத்து வைத்திருக்கிறது. 100க்கும் அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. அது குறித்து காவல்துறை கருத்துரைக்கவில்லை. ஆனால் போராட்டம் நடந்த அரசாங்கம் ஒதுக்கியுள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் அனுமதி இல்லாமல் கூடுவதற்கு தடை இருப்பதாக அது எச்சரித்தது. எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் காவல்துறை கூறியது. அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு காவல்துறை தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்பெயினில் வீட்டு வாடகை சலுகைகள் மறுக்கப்பட்டதை எதிர்த்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்திருக்கின்றன. 500,000 பேர் பேரணிகளில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. வாடகை வீட்டில் தங்குவோருக்கான சலுகைகளை தருவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மறுத்ததைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் தொடங்கியது. 1 வாரத்துக்கும் மேலாக ஆர்ப்பாட்டங்கள் நீடிக்கின்றன. ஏமன் தலைநகரில் சவுதி அரேபியா சுமார் 20 தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஹவுதி கிளர்ச்சி குழு கூறுகிறது. தலைநகர் சானாவில் பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் போர் விமானங்கள் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சவுதி அரேபிய தலைநகர் ரியாத் அருகில் உள்ள அரம்கோ நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையிலும் தீ பற்றியிருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் சவுதி அரேபியா எண்ணெய் ஆலையில் தீ ஏற்பட்டதை இதுவரை அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. வடகொரியா ஏவுகணை சோதனைகளை செய்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இடைத்தொலைவு பாயக்கூடிய ஏவுகணைகள் சோதனை செய்யப்படுவதை தலைவர் கிம் ஜாங் உன் பார்வையிட்டதாகவும் அந்நாட்டு அரசாங்க ஊடகமான KCNA தகவல் அளித்தது. கிழக்கு கடலில் 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை ஏவுகணை தாக்கியதாக அது சொல்கிறது. அதிவேக ஆயுத கட்டமைப்பை சோதனை செய்வதும் படையினருக்கு பயிற்சி அளிப்பதும் அந்த பாவனை பயிற்சியின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்தோனேசியாவின் சும்பாவா வட்டாரத்தில் ரிக்டர் அளவில் 5.9 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியிருக்கிறது. உயிருடச் சேதம் ஏற்பட்டதாக தகவல் ஏதுமில்லை. மத்திய கிழக்கில் பதற்றம் நீடித்தாலும் கத்தார் அபுதாபி Formula 1 கார் பந்தயங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கத்தார் போட்டி அடுத்த மாதம் 29 தேதியும் அபுதாபி போட்டி டிசம்பர் 6 தேதியும் நடைபெறும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது.
ஈரானுடனான போர் காரணமாக பஹ்ரைனிலும் சவுதி அரேபியாவிலும் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டன. பஹ்ரைன் பந்தயம் மலேசியாவுக்கு மாற்றப்பட்டது. இந்த வார இறுதியில் மலேசியாவின் செபாங் பந்தய தளத்தில் போட்டி நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பென் நகரில் 2032 ஆண்டு நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டிக்கான சின்னங்கள் திட்டமிட்டதற்கு 3 நாட்களுக்கு முன்பே தவறுதலாக வெளியாகிவிட்டன. போட்டிகளின் அதிகாரத்துவ யூடியூப் பக்கத்தில் சின்னங்களை விளக்கும் காணொளி முன்கூட்டியே பதிவேற்றப்பட்டது. கொக்கட்டூ பறவையை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட சின்னங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. தவறு நடந்துவிட்டதால் திட்டத்தை மாற்றிக்கொண்ட ஏற்பாட்டுக்குழு சின்னங்களை பிறகு அதிகாரப்பூர்வமாக சமூக ஊடகங்களில் வெளியிட்டது. அடுத்து யுஎஃப்ஏ நேஷன்ஸ் லீக் கார்பந்து. குரோயேஷியாவை சந்தித்த ஆட்டத்தில் இங்கிலாந்து 7-0 எனும் கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. செச்சியா அணியுடன் மோதிய ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. பல்கேரியாவுடனான ஆட்டத்தில் ஐஸ்லாந்து 3-0 என்று வெற்றி கண்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம். 9

பத்து மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம்பெறுகின்றது ஒலியில் உல்லாசம். பத்து மணி தொடக்கம் 12 மணி வரை பழம்பாடல் விசிறிகளுக்கான நேரம் இது. அக்டோபர் முதல் தேதி நம்முடைய சிவாலயர் சிவாஜி கணேசனுடைய பிறந்த தினமாக அமைஞ்சிருந்தது. அதனை முன்னிட்டு இன்றைக்கு 2 மணி நேரம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்கள் மட்டும் இல்லாம அவரையும் நாம கொண்டாட இருக்கின்றோம். இந்த சிறப்பான தொகுப்புல நம்மோடு இணைய இருக்கிறார் முன்னாள் வானொலி படைப்பாளர் திரு ஜெய ராஜதாஸ். சிவாஜி கணேசன் அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவும் இருக்காரு. அதனால தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க.

0: நகைகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும்போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வுட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: உங்களுக்காக ஒரு தொகுப்பாக பாடல்களை ஒலியேற்றவும் காத்திருக்கின்றோம். நம்ம நேயர்களுக்காகவே இன்றைக்கு இடம்பெற காத்துட்டே இருக்கு. நம்ம நேயர்களுக்காகவே இன்றைக்கு நம்முடைய சிவாஜி கணேசன் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் பலவற்றை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவும் இருக்கின்றார் நம்முடைய ஜெயராஜதாசர். அவர் சந்திக்கலாம் வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் விமலா, நான் இங்க ஜெயராஜதாஸ் பேசுறேன். நம்ம பேசினபடி ஒரு ரெண்டு பாடல்களை நான் வந்து சொல்றேன், நீங்க பாருங்க. சிவாஜி கணேசன் நடித்த படங்கள் இருந்து அது ஒலிபரப்புக்கு ஏற்றதாக இருந்தால் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா பரவாயில்லை. தொடங்குறேன். தமிழ் திரைப்பட உலகில் அண்ணன் தங்கை பாசத்தை திரையில் உணர்வு பூர்வமாக சித்தரிப்பதில் பாசமலர் படத்துக்கு நிகர் பாசமலர் தான் என்பது என்னுடைய கருத்து. அதுவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் சாவித்திரி அம்மாவும் போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாங்கன்னு உறுதியாக சொல்லலாம். இன்றளவும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகட்டும், நடிகர் நடிகர்கள் ஆகட்டும், அண்ணன் தங்கை பாகத்தை எடுத்து நடித்தார்கள் என்றால் அவர்களுக்கு முன் உதாரணமாக இருப்பது பாசமலர் தான். 1961 வெளியான பாசமலர் திரைப்படத்தை நாம் பெரும்பாலோர் பார்த்திருப்போம். அதில் முக்கிய காட்சிகள் பல இருந்தாலும் பார்ப்பவர் கண்ணில் கண்ணீரை வரவழைக்க கூடிய காட்சி கடைசி காட்சி தான் என்பது என்னுடைய கருத்து. புகழ்பெற்ற இறுதி காட்சி, அந்த காட்சி நாம் எல்லாம் இப்போது பார்க்கிறோமே பாசமலர் படத்தில் வருது இல்லையா, அந்த இறக்கிற காட்சி அண்ணனும் தங்கையும். அது முதல்ல வந்து பீம்சிங் வந்து அந்த கருத்தாக்கத்தில் அந்த படத்தை தயாரிக்கவில்லை, அவருடைய எண்ணம் அதுவல்ல. எப்படி என்றால், தங்கையை தன் மகளைப் போல வளர்த்தவர் அப்படிப்பட்ட அண்ணனின் நிலைமையை கண்டு தங்கையை முதலில் உயிரிழக்கின்றார். அதை கண்ணால் பார்க்க முடியாத அண்ணன் உடன் இறக்கின்றார். இதுதான் காட்சி, ஆரம்பத்தில் வைத்த காட்சி. இவையெல்லாம் தயாராகி சிவாஜி கணேசனிடம் அந்த காட்சியை போய் சொல்கிறாங்க. சிவாஜி கணேசன் இயக்குனர் பீம்சிங்கை பார்த்து ஒரு மாற்றத்தை முன்வைக்கின்றார். என்னது? பார்வை இழந்த நிலையிலும் பசியாலும் உடல் சோர்வாலும் துன்புற்று தங்கையை சந்திக்க பெரும் முயற்சி மேற்கொண்ட அண்ணனின் உடல் ஏற்கனவே மிகவும் நலிந்திருக்கிறது. எனவே இறுதி வசனங்களை பேசிய பிறகு அண்ணன் முதலில் தங்கையின் மடியில் உயிரிழப்பதே பாத்திரத்தின் நிலைக்கு பொருத்தமாக இருக்கும் என்று அவர் கூறுகின்றார். தன்னை உயிரினும் மேலாக நேசித்த அண்ணன் தனது கண்முன்னே உயிரிழப்பதை காணும் தங்கைக்கு ஏற்படும் பேரதிர்ச்சியும் துயரமும் அவளும் உடனடியாக உயிரிழக்கும் முடிவை மேலும் உணர்ச்சி பூர்வமாக்கும் என்பது அவருடைய விளக்கம். இந்த ஆலோசனையை கேட்டவுடனே பீம்சிங் வந்து மிகவும் ஆச்சரியப்படுகின்றார். ஆமாம், உண்மைதான். அதாவது இறப்பின் வரிசையை அவர் மாற்ற துணிகிறார். முதலில் அண்ணன் ராஜசேகரன், அதாவது சிவாஜி கணேசன் உயிரிழக்கின்றார். அவரை இழந்த துயரத்தில் தங்கை ராதா சாவித்திரி உயிரிழக்கின்றார். பின்னால் சிவாஜி ஒரு காட்சியில் நடிப்பதோடு பாத்திரத்தின் உடல்நிலை, மனநிலை, உறவின் ஆழம் ஆகியவற்றையும் சிந்தித்து காட்சியின் உணர்ச்சி தாக்கத்தை மேம்படுத்துவதில் அக்கறை கொண்டிருக்கின்றார் என்பது இந்த காட்சியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இது நல்ல எடுத்துக்காட்டு. இந்த நிகழ்வு சிவாஜி தனது நடிப்பில் மட்டுமல்லாமல் ஒரு காட்சி எவ்வாறு அமைந்தால் பாத்திரங்களின் உணர்வுகளும் உறவின் ஆழமும் பார்வையாளர்களை சென்றடையும் என்பதில் அக்கறை கொண்டிருந்ததை உணர்த்துகின்றது. காட்சியின் முழுமையை சிந்தித்த அவரது கலைப்பார்வை பாசமலர் இறுதி காட்சியின் உருக்கத்தை மேலும் வலுப்படுத்தியது என்று உறுதியாக சொல்லலாம்.

0: பாசமலர் திரைக்கா இடம்பெற்றிருந்த பாடலை நாம கேட்டு மகிழ்ந்தோம். அண்ணன் தங்கை அப்படின்ற அந்த அன்பின் அடையாளமாக இன்றைக்கு பாடக்கூடிய பேசக்கூடிய முணுமுணுக்கக்கூடிய பாடல்கள்ல இந்த பாடல்தான் முதன்மையா இருக்கும் பட்டியலில். சிவாஜி கணேசன் அவர்களை நாம இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சிவாஜி கணேசன் என்பவர் தான் மட்டும் இல்ல, தன் கூட நடிக்கக்கூடிய சக நடிகரும் மில்லரினும் அப்படின்ற மனப்பான்மை கொண்டவர். தன்னோடு நடிப்பவர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கணும் என்பதற்கான இடத்தையும் வழங்கியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு மனம் பக்குவம் எத்தனை பேருக்கு வரும்? இதை பற்றி தொடர்ந்து பகிர்ந்து கொள்றாரு, கொண்டாடுறாரு சிவாஜி கணேசன் அவர்களை நம்முடைய ஜெயராஜதாஸ்.
1: சில பாடல்களை கேட்கும் போது இசையோடு சேர்ந்து ஒரு முகமும் நம் மனத்தில் தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் திருவிளையாடல் படத்தில் இடம்பெற்ற பாட்டும் நானே பாவமும் நானே. பாடலை கேட்டதும் சிவாஜி கணேசனுடைய அந்த கம்பீரமான தோற்றம் நம்ம நினைவுக்கு வரும் இல்லையா? குரல் கொடுத்தவர் TM சௌந்தரராஜன் ஆனாலும் திரையில் அந்த குரலுக்கு உருவமும் உணர்வும் கொடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அந்த காட்சியை சற்றே மனக்கண்ணில் நாம் கொண்டு வந்து பார்ப்போமே. புருவத்தில் ஓர் அசைவு, விழிகளில் ஓர் ஒளி, தலையில் ஒரு சாய்வு, இதழ்களில் அளவான புன்னகை, இவை அனைத்தும் இசையோடு அவ்வளவு இயல்பா இணைஞ்சிருக்கும். சங்கதிகள் வரும்போது அவருடைய வாயசவையும் முக பாவனைகளையும் பார்த்தால் சிவாஜியே நம் முன்னால் அமர்ந்து பாடுகிறாரோ என்று தோன்றும். அதோடு வீணை வாசிப்பவராகவும் மிருதங்கம் இசைப்பவராகவும் புல்லாங்குழல் வாசிப்பவராகவும் தோன்றுவார் சிவாஜி கணேசன். ஒவ்வொரு கருவிக்கும் ஏற்ற கையசைவு, உடல் அமைப்பு, அந்த காட்சியின் ஒவ்வொரு தோற்றத்திலும் ஒரு தனி கவனம் செலுத்தியிருப்பார். இசையை காதுகளால் கேட்கிறோம், ஆனால் சிவாஜியின் நடிப்பால் அதை கண்களால் பார்க்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. திருவிளையாடல் என்று சொல்லும்போது இன்னொரு முகமும் நமக்கு நினைவு வரும், தருமி, நம்ம நாகேஷ். சிவாஜியின் கம்பீரமும் நாகேஷின் நகைச்சுவையும் சந்திக்கும் அந்த காட்சிகளை எத்தனை முறை பார்த்தாலும் ரசிக்கலாம். வசனத்தை சொல்லும் வேகம், பதில் வரும் நேரம், இடையில் விடும் சிறிய மௌனம், எல்லாமே அந்த காட்சியில் சுவையை கூட்டும். பேச்சு தமிழ், எழுத்து தமிழ், இது இரண்டையும் கலந்த ஒரு காட்சி அது. இருவரும் நடந்து கொண்டே உரையாடும் காட்சியை அந்த ஓட்டம் குறையாமல் ஒரே தொடர்ச்சியான ஷாட்டில் நடித்ததாக சிவாஜி கணேசன் தனது சுய சரிதையில் நினைவு கூறுகின்றார். இங்கே தான் சிவாஜியினுடைய இன்னொரு சிறப்பையும் நாம் அறிகின்றோம். நாகேஷின் நடிப்பை பார்த்து பாராட்டிய சிவாஜி அவருடைய காட்சிகளை வெட்டாமல் அப்படியே வைத்துக் கொள்ளுமாறு இயக்குனர் AP நாகராஜனிடம் கேட்டுக்கொண்டாராம். இது பல பதிவுகளில் நான் பார்த்துகின்றேன். ஒரு சக கலைஞரின் திறமையை மனமுவந்து ரசிப்பது, அந்த திறமை முழுமையாக நேயர்களை சென்றடைய வேண்டும் என்று விரும்புவது எவ்வளவு அழகான கலைப்பண்பு! சிவாஜிக்கு நிகர் சிவாஜி தான். தன் நடிப்பின் மீது கொண்ட அக்கறையை உடன் நடிப்பவரின் பங்களிப்பிலும் காட்டியவர் சிவாஜி கணேசன். ஒரு காட்சி சிறக்கும் போது அதில் பங்கேற்கும் அனைவரின் திறமையும் ஒளிர வேண்டும் என்று எண்ணியவர். நடிப்பின் நுட்பமும் சக கலைஞரை மதிக்கும் பெருந்தன்மையும் இணைந்த அந்த கலைஞனை இன்று நன்றியுடன் நாம் நினைவு கூறுகின்றோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக நம் அன்பின் காணிக்கையாக இந்த திருவிளையாடல் பாடலை கேட்போமே. பாட்டும் நானே, பாவமும் நானே, பாட்டும் அவரே, பாவமும் அவர்தான்.

0: சத்தியம் பார்த்தா
1: நிதரிதமா
0: துண்டிருக்கிறது கதா
1: கரிதம்
0: தரிகிறதா
1: பரணி
0: தரிகிறதை
1: தகதி மத கத பப மத பரி மத பப மணி தசனி தகதி

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: அக்கரையில் நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவன் இக்கரவரும் அக்கரையில் நெஞ்ச அவன
0: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
2: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போறா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொறா.
0: வார இறுதி ஒலியில்
4: ஒரு நடிகருக்கு எந்த பாத்திரம் பிடிக்கும், கதாநாயகன் பாத்திரமா, அதிக காட்சிகளில் தோன்றும் பாத்திரமா? நடிகர் திலகத்தை பொறுத்தவரை நடிப்புக்கு நல்ல வாய்ப்புள்ள பாத்திரம் அதுதான் அவருக்கு தேவை. அதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு உயர்ந்த மனிதன் படத்தின் பின்னணியில் நடந்த ஒரு சம்பவம். அந்த படத்தில் நம்ம பார்த்தோம்னா சிவாஜி கணேசன் நடித்தது ராஜு என்ற கதாநாயகன் பாத்திரம். ஆனால் அவர் முதலில் விரும்பியது எது தெரியுமா? அசோகன் நடித்த டாக்டர் கோபால் பாத்திரமாம். காரணம் என்ன? அந்த துணை பாத்திரத்தில் நடிப்பதற்கு அதிக வாய்ப்பும் கதையில் வலுவான தாக்கமும் இருப்பதாக அவர் கருதியிருக்கின்றார். ஏவிஎம் சரவணன் வலியுறுத்தியதால் இறுதியில் சிவாஜி ராஜுவாகவும் அசோகன் டாக்டர் கோபாலாகவும் நடித்தார்கள். டாக்டர் கோபால் நீண்ட வசனம் பேச வேண்டும். எப்போது அந்த படத்தின் இறுதி காட்சி, எப்போதுமே வந்து இறுதி காட்சியில் தான் வந்து திருப்பு முனை ஏற்படும் இல்லையா படங்களில், அதனால் டாக்டர் கோபால் நீண்ட வசனம் பேச வேண்டும். பிறகு நெஞ்சு வலியால் துடித்து உயிரிழக்க வேண்டும். வசனமும் உணர்ச்சியும் உடல் மொழியும் ஒன்றாக சேர வேண்டிய சவாலான காட்சி. ஆஹா, சிவாஜி கணேசனுக்கு அதை சொல்லி தரவா வேண்டும். அப்போது அசோகன் நடிக்கின்றார். மீண்டும் ஒரு டேக்கு, இன்னொரு டேக்கு. அப்போ காட்சி எதிர்பார்த்தபடி அமையாததால் அவருக்கு பதற்றமும் ஏற்படுகின்றது. இவற்றையெல்லாம் கவனிக்கின்றார் சிவாஜி கணேசன். தாம் விரும்பிய அந்த பாத்திரத்தில் அசோகன் சிறப்பாக நடிக்க வேண்டும் என்ற அக்கறையோடு காட்சியை தாமே நடித்து காட்டுகின்றார் சிவாஜி. வசனத்தை எப்படி வெளிப்படுத்துவது, முகபாவனையை எப்படி அமைப்பது என்று வழிகாட்டுகின்றார். அதை பின்பற்றி அசோகன் மீண்டும் நடிக்கின்றார். இந்த முறை அரங்கில் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அசோகன் ஓடி வந்து சிவாஜியை தழுவிக்கொண்டதாக பதிவுகள் கூறுகின்றன. இந்த சம்பவத்தில் என்ன நிகழ வைத்த ஒரு விஷயம் உண்டு. தாம் விரும்பிய பாத்திரத்தை ஏற்றிருந்த சக நடிகர் அதில் சிறப்பாக மிளிர உதவியிருக்கின்றார் சிவாஜி கணேசன். ஒரு பாத்திரத்தின் மதிப்பை அதன் நீளத்தால் அளக்காமல் அதற்குள் இருக்கும் நடிப்பின் வாய்ப்பால் உணர்ந்தவர் சிவாஜி கணேசன். அந்த வாய்ப்பை மற்றொரு கலைஞர் முழுமையாக பயன்படுத்தவும் துணை நின்றார். உயர்ந்த மனிதன் என்பது படத்தின் பெயர். சக கலைஞருக்கு கரம் கொடுத்த இந்த சம்பவம் சிவாஜியின் உயர்ந்த உள்ளத்தையும் நமக்கு காட்டுகின்றது.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
2: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: நினைவுகளையோ அவருடைய பண்புகளையோ திறமைகளையோ நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசுறாரு திரு ஜெயராஜதாஸ்.
1: சக நடிகர்களை சிவாஜி கணேசன் ஊக்கப்படுத்திய விதம் வெவ்வேறானவை. இப்போது ஒரு இளம் பாடகருக்கு அவர் கொடுத்த நம்பிக்கையை பற்றி பார்க்க போறோம். அந்த பாடகர் தான் நமக்கு எல்லாரும் நன்கு பரிச்சயமான எஸ்பி பாலசுப்ரமணியம். படம் வந்து சுமதியின் சுந்தரி, அவர் பாடிய பாடல் பொட்டு வைத்த முகமோ. சிவாஜிக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் முதன் முதலில் பின்னணி பாடிய பாடல் இது. அப்போது சிவாஜியின் சிறை தோற்றத்தோடு டி எம் சவுந்தரராஜனின் குரல் அவ்வளவு நெருக்கமாக இணைந்திருந்தது எல்லோருக்கும் தெரியும். அந்த இடத்தில் தமது குரல் எப்படி பொருந்தும் என்ற தயக்கம் இளம் பாலசுப்ரமணியத்துக்கு. பாடல் பதிவிற்கு வருகிறார் சிவாஜி கணேசன். பொதுவாக சிவாஜி கணேசன் அவருக்கு அப்படி போவதில்லையாம். இந்த பாடல் வந்து அவருக்கு ஒரு புதிய பாடகர் பாடப்போகிறார், இளம் பாடகர் பாடப்போகிறார் என்ற செய்தி தெரிந்ததுடனே அவர் வந்து அவர் இப்போ எப்படி பாடுகிறார் என்பதை பார்ப்பதற்காக சிவாஜி கணேசன் போயிருக்கிறார். ஏற்கனவே பதற்றத்தில் இருந்த பாலசுப்ரமணியமுக்கு நடிகர் திலகத்தை நேரில் பார்த்ததும் இன்னும் படபடப்பு ஏற்பட்டு விட்டது. அதனால் சிவாஜி அவருக்கு அவரை அழைத்து ஒரு அறிவுரை கூறினாராம். உன் இயல்பான குரலிலும் மீன் சொல்றேன். ஆனால் சிவாஜி அவருக்கு அளித்த அறிவுரையின் சாரம் என்ன தெரியுமா? உன் இயல்பான குரலிலும் உன் பாணியிலும் பாடு, அதற்கேற்றபடி நான் என் நடிப்பை அமைத்துக் கொள்கிறேன். நீ வேண்டுமென்றால் வந்து அந்த திரையரங்கில் வந்து பார்த்துக்கொள் என்று சொன்னாராம். பாருங்களேன், ஓர் இளம் பாடகருக்கு இந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறோம். தனக்காக பாடுகிறார் என்பதனால பாலசுப்ரமணியம் வேறொரு பாடகரை போல குரலை மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை என்பதை சிவாஜி கணேசன் உணர்த்திருக்கின்றார். அவரது குரலின் தனித்தன்மைக்கு இடம் கொடுத்திருக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு பாலசுப்ரமணியம் பாடினார். திரையில் அந்த குரலின் மென்மைக்கும் குழைவுக்கும் ஏற்ப தன் முக பாவனைகளையும் அசைவுகளையும் அமைத்தார் சிவாஜி கணேசன். தனது பாடலுக்கு ஏற்ப சிவாஜி நடிப்பை அமைத்துக் கொண்டதை எஸ்பி பாலசுப்ரமணியம் பின்னாளில் நன்றியுடன் நினைவு கூர்ந்த நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. ஒரு புதிய குரலை வரவேற்று அந்த குரலுக்கு ஏற்ப தன்னையும் மாற்றிக்கொள்ளும் கலைப்பக்குவம், அதுதான் நடிகர் திலகத்தின் சிறப்பு.

0: காலை பரவச மொழி 9:06 நாம இணைஞ்சிருக்கின்றோம். இன்றுக்கு நாம சிவாஜி கணேசன் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவருடைய பிறந்த தினம் அக்டோபர் முதல் தேதி என்பதால் அவருடைய பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்று எமையாத ஒன்று அமைச்சிருக்கு. சின்ன வயசுல அவருடைய பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லுவல கருப்பு வெள்ளை படங்கள்லாம் பார்த்து வளர்ந்த அப்பா நடிப்புதான் இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு உண்மையிலேயே வந்து ரொம்ப மலைப்பாக இருந்தது. சின்ன சிறுமியா இருந்த போது நான் பார்த்த போது மலைச்சு போனேன். நம்முடைய சிவாஜி கணேசன் இப்படி ஒருத்தரால இப்படி வித்தியாசமா நடிக்க முடியும், ஒருத்தருக்குள்ள இவ்வளவு குணாதிசங்கள் இருக்கா, இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு மலைக்கு வைத்திருந்தார். நான் மட்டும் இல்ல, பலரும் வந்து அவருடைய திரைப்படங்கள், பாடல்கள், கதைகள், அவருடைய நடிப்பு பார்த்து மலைத்திருக்கின்றோம். சிவாஜி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஒரு நிகழ்ச்சி பத்தாது போதாது, ஆனாலும் நிறைவான ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த நேரத்துல நம்மோட ஜெயராஜதாஸ் அவர்கள் இன்னும் சில விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்காரு. அதனைத் தொடர்ந்து நாம டிக்டாக் லைவ் வழியாகவும் இணைய இருக்கின்றோம். நேர்களே, உங்க விருப்ப பாடல்கள் நீங்க விரும்பி கேட்க ஒலியோட டிக்டாக் லைவ் வர தவறாதீங்க. இப்ப வாங்க, தங்க பதக்கம் இந்த படத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்றாரு சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி ஆசிரியர் ஜெயராஜதாஸ் அவர்கள்.
1: காக்கி சீருடை, நிமிர்ந்த நடை, கூர்மையான பார்வை, இந்த கம்பீரமான தோற்றத்தை நினைத்தாலே நம் மனதில் வந்து நிற்பவர் தங்கப்பதக்கம் SP சௌத்ரி. அந்த பாத்திரத்தில் சிவாஜியை பார்க்கும்போது ஒரு காவல் அதிகாரியே நம் முன்னால் நிற்பது போல தோன்றும். ஆனால் அந்த கதாபாத்திரம் முதலில் பிறந்தது நாடக மேடையில் தான். மகேந்திரன் எழுதிய அந்த நாடகத்தின் பெயர் 2:1. அதில் முதலில் சௌத்ரியாக நடித்தவர் நடிகர் செந்தாமரை. நாடகத்தை பார்த்த சிவாஜி கணேசன் கதையிலும் கதாபாத்திரத்திலும் ஈர்க்கப்பட்டார். அதன் உரிமையை பெற்று தமது நாடக மன்றத்தின் மூலம் அரங்கேற்ற விரும்பினார். இங்கே ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று உண்டு. அந்த நாடகத்தின் முடிவு திரைப்படத்தில் நாம் பார்த்த முடிவிலிருந்து மாறுபட்டது. அரசின் தங்கப்பதக்கத்தை ஆளுநரிடம் பெறவிருந்த நாளில் சௌத்ரி தன் உயிரை மாய்த்து கொள்வதாக நாடகம் முடிந்தது என்று பத்திரிகையாளர் பதிவு செய்கின்றார்கள். தன்னை பழிவாங்கும் முயற்சியில் மகன் தனது வாழ்க்கையை அழித்துவிடக்கூடாது என்பதே அந்த முடிவின் பின்னணியாம். ஆனால் சிவாஜி அந்த முடிவை மாற்ற விரும்பினார். கடமை தவறாத சௌத்ரி குற்றம் செய்யும் தன் மகனையே சுடும் முடிவை முன்வைத்தார். மகேந்திரனும் ஏற்றுக்கொண்டார். அந்த மாற்றத்துடன் தங்கப்பதக்கம் என்ற பெயரில் சிவாஜியே சௌத்ரியாக மேடையில் தோன்றினார். பெரும் வரவேற்பை பெற்ற அந்த நாடகம் பின்னர் பி மாதவனின் இயக்கத்தில் திரைப்படமாக உருவானது. திரைப்படமாக உருவான போது ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதோடு அதன் முடிவு அந்த பாத்திரத்தின் பண்புக்கு எப்படி பொருந்த வேண்டும் என்பதிலும் சிவாஜி கணேசன் கவனம் செலுத்திருக்கிறார். அப்போ பார்க்கலாம் நம் படத்தில். அந்த படத்தை பார்க்கும்போது சௌத்ரியாக அவர் வெளிப்படுத்திய நடிப்பில் 3 தருணங்களை நாம் பார்க்க முடியும். 1, மகருடன் மோதும் காட்சிகள். அப்போ அந்த அந்த அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் மகன் மீது பாசம், மறுபக்கம் தவற்றை ஏற்றுக்கொள்ளாத கடமை உணர்வு மிக்க குரலில் கண்டிப்பு இருக்கின்ற ஒரு காவல் அதிகாரி. ஆனால் அந்த கண்டிப்புக்கு பின்னால் ஒரு தந்தையின் வேதனையையும் தெரியும். இந்த 2 உணர்வுகளையும் ஒரே முகத்தில் கொண்டு வந்து காட்டுவார் சிவாஜி கணேசன். அடுத்து மனைவியை இழந்த தருணம். வீட்டுக்குள் வருகிறார் சௌத்ரி. சீருடையை கழற்றி வைக்கின்றார். மனைவியின் உடலை நோக்கி செல்கிறார். அந்த நடை, அந்த தடுமாற்றம், அந்த மௌனம், கம்பீரமான அதிகாரத்திற்குள் இருக்கும் தனிமையான கணவனை நாம் பார்க்கின்றோம். மனைவியிடம் பேசும்போது அவரது குரலில் வெளிப்படும் ஏக்கமும் இயலாமையும் நம்மை நெகிழ வைக்கும். நீண்ட வசனம் இல்லாமலேயே ஓர் இழப்பின் ஆழத்தை உணர்த்த முடியும் என்பதை அந்த காட்சியில் காட்டியிருப்பார் சிவாஜி கணேசன். 3, இறுதி காட்சி. கடமையை நிறைவேற்றும் நிலையில் தன் மகனையே சுட வேண்டிய கட்டாயம் சௌத்ரிக்கு ஏற்படுகிறது. அதிகாரியின் உறுதியும் தந்தையின் துயரமும் சந்திக்கும் அந்த தருணம் படம் முடிந்த பின்னரும் நம் மனத்தில் தங்கியிருக்கும். சௌத்ரியின் கம்பீரத்திற்கு இணையாக அவருக்குள் இருக்கும் மனிதனின் வலிமையும் நமக்கு உணர்த்தியதே சிவாஜியின் நடிப்பு சிறப்பு. இந்த படத்துடன் எனக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நினைவு இருக்கிறது. 1974 சிங்கப்பூரின் கேபிட்டல் தியேட்டரில் நடிகர் சிவாஜி கணேசன் கலந்து கொண்ட தங்கப்பதக்கம் படத்தின் முன்னோட்ட காட்சியை பார்க்கும் வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. அப்போது எனக்கு 18 இருக்கும். திரையில் அவரது நடிப்பை கண்டு

பதக்கம் படத்துல இருந்து அந்த பாடல நாம கேட்டு மகிழ்ந்தோம். புதிய முயற்சியாக நம்ம நிகழ்ச்சியில சில மாற்றங்கள். அந்த வரிசையில அந்த மாற்றத்துல இசைத்துறையில நல்ல அனுபவமும் முன்னாள் வானொலி படைப்பாளருமான திரு ஜெயராஜதாஸ் அவர்கள் இன்று நம்மோடு இணைஞ்சிருந்தாரு. சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்களையும் அவருடைய நடிப்பையும் திறமையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டாரு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நிச்சயமா ஒலி வாட்ஸ்அப் பக்கமாக வந்து உங்க கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள தவறாதுங்க. நிறைவான பாடல் இந்த தொகுப்பின் நிறைவான ஒரு பாடல், எனக்கும் உங்களுக்கும் பிடித்த ஒரு பாடலாக இருக்கும் நம்புறேங்க.

நடிகர் சிவாஜி கணேசனுடைய நடிகர் திலகத்தின் நடிப்பை இசையரசன் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் பூர்வமான குரலின் வழியாக மறக்க முடியாத இந்த பாடல் காட்சிய நம்முடைய மனக்கண்ணின் முன்னால் நிறுத்தலாம். அமைதியாக செல்லும் அருமையான பாடல் எங்கேயும் எப்போதும் நம்மை நின்று கேட்க செய்துவிடும். மாமன்னர்களின் இசையில் ஒலிக்கும் ஆலயமணி திரைப்பட பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியல் உல்லாசம். நான் உங்கள் விமலா.

0: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: சிங்கப்பூர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்டோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: வழக்கமாக இடம்பெறும் பாடல்களை விடுத்து மற்ற அவ்வளவா கவனிக்கப்படாத அல்லது மறந்த சில பாடல்களை நீங்க நினைவுபடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்களை ஒலி வாட்ஸ்அப் வழியாகவும் அதே நேரத்தில் ஒலி டிக்டாக் வழியாகவும் நீங்க விரும்பி கேட்கலாம். முடிஞ்ச இருக்கு பாடல்களை வெளியிட்டு சரியா, நான் ரொம்ப பேசுறதோட பாடல் வெளியிட்டு 11:04 நபிசாவுடைய குரல் பதிவு.
4: ஹலோ, காலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சியில வழியா உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த நிகழ்ச்சி வழியா கேட்கிற பாடல் வந்து பசுமை நிறைந்த நினைவுகளே, அந்த பாடலை கேட்கிறேன். தயவு செய்து ஒளிபரப்புங்களா. இந்த நிகழ்ச்சியை படைக்கிற உங்களுக்காக இந்த பாட்டு கேட்கிறேன், எல்லா நேர்களுக்காகவும் கேட்கிறேன். நான் நபிசா பேசுறேன். நன்றி, வணக்கம்.
3: நன்றியம்மா, நன்றியம்மா. அடுத்ததாக அந்த பாடலை அடுத்து ஷாமலா செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. மலேசியால இருந்து சன்வேல இருந்து இப்ப ஒலி டிக்டாக் வழியாக இணைஞ்சிருக்காங்களா. அவங்களும் இன்னொரு அருமையான பாடலை ஞாபகப்படுத்திருக்காங்க. அதாவது, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. அந்த பாடல ரெண்டு பாடல ஒன்று இன்னொன்றா கேட்கலாம். வாங்க, இது கொண்டாடலாம். சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்கள். இது ஒலியில் உல்லாசம்.

சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்களை நாம கொண்டாடி கொண்டிருக்கும் நேரத்துல டிக்டாக் லைவ் வழியாக இன்னும் நிறைய செய்திகள் வந்து குவிஞ்சிருக்கு. வாட்ஸ்அப்ல வந்து குவிஞ்ச வண்ணமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பாடல்களை வெளியிட்டு சரியா பாலும் பழமும் திரைக்காக இடம்பெற்றிருந்த பாடல் தான் அடுத்து வேணுங்க அப்படின்னு விரும்பி கேட்டிருக்காரு நேயர் தமிழன். ரொம்ப ரொம்ப நன்றி. அழகான பாடல விரும்பி கேட்டிருக்கீங்க. அந்த பாடலை அடுத்து கர்ணன் திரைப்பட பாடல் வேணுங்க அப்படின்னு ரேணுஜி விரும்பி கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: அதிகமான பதிவுகள், எல்லாமே அதிகமா.
3: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
2: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
3: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakav.com.sg. உங்க mirakav.sg/ready-set-grow.
4: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
5: அக்கரையில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவன் இக்கரவரும் அக்கரையில நெஞ்ச அவன
4: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
6: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
4: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
7: ஏ ஜிங்கிறத தங்கா, அவ பந்தய போறா. ஏ ஜிங்கிறத தங்கா, நான் சிங்கிள் சொறா.
4: வார இறுதி
1: அவங்க இந்த பாடல கேட்டு அப்படியே அந்த காலத்து நினைவெல்லாம் வந்துருச்சுனாங்க. என்ன கதை அப்படின்னா, அது இன்னொரு நாள் சொல்றேன். ஆனா இன்றைக்கு எனக்கு மற்றொரு அழகான ஒரு பாடல் வேணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்னையும் கவர்ந்த ஒரு பாடல் தான் இந்த பாடல். சின்ன வயசுல பெரிய பெரிய மாமா அத்தை அவங்களா உட்காந்து படம் பார்ப்பாங்களே, கருப்பு வெள்ள படம் பார்ப்பாங்க, அவங்களோட சேர்ந்து வா இன்னும் பாட்டுல இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு ரசிச்ச பாடல்கள் இந்த பாடல் ஒன்று.
8: கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள்.
1: இருவர் உள்ளம் படத்துல இருந்து அந்த பாடல் மட்டும் இல்லைங்க, மற்றொரு பாடலை ஞாபகப்படுத்திருக்காரு நேயர். சற்று மதுரை திருமங்கலத்திலிருந்து சந்திரசேகரன் குடும்பத்தினர் விரும்பி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதுரையில இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா, ரொம்ப நன்றி. அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் தான் அந்த பாடல்ல நம்முடைய பிசிசிலாவோட CS ஜெயராமன் அப்படியே கனமான குரல்ல பாடுவாரு பாருங்க. கனக்கச்சிதமாக நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பொருத்தமாக அமைஞ்சிருக்கும் இரண்டு பாடல்களை ஒன்று பின் ஒன்றாக வானொலி வழியாகவும் டிக்டாக் வழியாகவும் கேட்கலாம்.

0: மறக்க முடியும் அந்த திரைப்படங்களை பாவி விளக்கப்படத்தில் இருந்த அந்த பாடலை நாம கேட்டு மகிழ்ந்தோம். கே வி மகாதேவனுடைய இசையில முற்பகல் மணி 11:30 ஆகின்றது. செய்தி ஒன்று அழகான ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க நேரொருத்தவங்க, யாரங்கன்னு பாத்தலாம். ஜெயா செய்தி அனுப்பிச்சிருக்காங்க, அவங்களோட செய்தி கொஞ்சம் பார்க்கலாம். நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்துல நம்முடைய சிங்கப்பூர் சிவாஜி அவர்களுடைய படைப்பை நாம மறக்க முடியாது. ஒவ்வொரு பாடல்லையும் அவருடைய மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவருடைய நடை உடை பாவனை, மன்னிக்க வேண்டுகிறேன் குறிப்பாக அந்த பாடல ஞாபகப்படுத்திருக்காங்க. இந்த நேரத்துல ஜெயா, நீங்க அழகான இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கும் நேரத்துல சிங்கப்பூர் சிவாஜி அவர்களுடைய மனைவி அவங்களும் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பாக இந்த பாடல்கள் நம்ம சிவாஜி கணேசன் அவர்களை ஞாபகப்படுத்த, அதே நேரத்தில் சிங்கப்பூர் சிவாஜி அவர்களை ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம பாடல்களை கேட்க இருக்கிறோம், கொண்டாட இருக்கின்றோம். கலா வணக்கம்.
1: கொஞ்சி கொஞ்சி பேசும் விமலா.
0: வணக்கம் வணக்கம்.
1: அவர்களுக்கு காலை வணக்கம்.
0: நன்றி நன்றிமா.
1: ரொம்ப நாளாச்சு காலையில உங்க குரலை கேட்டு.
0: சொல்லுங்க.
1: பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கு விமலா, ரொம்ப சூப்பரா இருக்கு. சிவாஜி கணேசன் பாட்டு நான் சொல்ல வேணுமா?
0: அத சொல்லுங்க. இன்னும் தொடர்ந்து அழகான பாடல்கள் காத்திருக்கும் நேரத்துல எலிசபெத் அவங்களுடைய குரல் பதிவே வாங்கிக்கலாம்.
2: காலை வணக்கம் விமலா. எனக்கு பேர் எலிசபெத், நான் குழாய் ஜோனையர். நான் விரும்பி கேட்கும் பாடல் புனர் தன்மம் படத்திலும் பெற்று. உள்ளங்கள் ஒன்றாகி தொல்லும் போதிலே கொல்லும் இன்பமே சுகம் வாழ்விலே. நன்றி வணக்கம்.
0: ஆமாங்க, அந்த பாடலோட காத்துட்டே இருக்கு. பலரும் விரும்பி கேட்டுக்கும் பாடல், ஜெயலட்சுமி விரும்பி கேட்டிருக்காங்க. படித்தால் மட்டும் போதுமா படத்துல இந்த பாடல், இரண்டு பாடல்களோ அப்பப்பப்பா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் அப்படிப்பட்ட பாடல்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது ஒலியில் உல்லாசம் உங்களுக்காகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பழம்பாடல் வரிசையில் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல் தொகுப்பு.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: நேரம் ஸ்ரேஹமூர் பகல்மணி 11:39 ஆகின்றது. ஒலி 9:06 ஓடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாட்ஸ்அப் வழியாகவோ டிக்டாக் லைவ் வழியாகவோ முடிஞ்ச வரைக்கும் உங்க பாடல்களை ஒலியேற்ற நாங்க முயற்சி செய்திருக்கோம். எக்கச்சக்கமான செய்திகள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. பாடல்களையும் பார்த்து பார்த்து ஒலியேற்றணும். சிவாஜி கணேசன் பாட்டுன்னு சொல்லிட்டு நான் MGR பாட்டை போட்டா என்ன சும்மா வீட்டு போடுவீங்களா? எல்லாம் பார்த்து பார்த்து ஒலியேற்று இருக்கோம். அந்த வரிசையில டிக்டாக் லைவ் வழியாக டாஸ் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் காத்துட்டே இருக்குங்க. படிக்காத மேதை படத்திலிருந்து பாடலை ஒலியேற்ற இருக்கு. அதனை தொடர்ந்து 70கள் காலகட்டத்திலிருந்து அழகான ஒரு பாடல மாணிக்கம் இவர் விரும்பி கேட்டிருக்காரு. மாசாய் ஜோஹர்ல இருந்து இரண்டு பாடல்கள் இப்ப வந்து 50கள் 60கள் 70கள் வரிசை அந்த காலகட்டத்திலிருந்து பாடல்கள் ஒலியிட்டு இருக்கும். இரண்டு பாடல்களை ஒன்றும் ரெண்டு ஒன்றா கேட்கலாம்.

மன்னிச்சிருங்க, படிக்காத மீதிப்படுத்திருந்த பாடலை வெளியிட்டிருந்தோம். இது சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல் இல்லை, என்னுடைய தவறுதான். ரொம்ப ரொம்ப மன்னிச்சிருங்க. அந்த பாடல் உங்களுக்கு கேட்கறது நல்லா இருந்திருக்கோம், உங்களை மகிழ்வித்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் சொல்றேன், படிக்காத மீது அது சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல் ஆக இல்லை. சரிங்களா? சிவாஜி கணேசன் அவர்களுடைய தொகுப்பில் அடுத்து

வழக்கமாகவே நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்னா டீம் சவுந்தரராஜனாக இருக்கட்டும், எஸ்பிபியா இருக்கட்டும், அவங்களோட கொஞ்சம் கனத்த குரல்ல பாடுவாங்க. அப்படி பாடி கேட்ட போது இந்த பாடல் தான் எஸ்பிபி ரொம்ப மென்மையா பாடி. இந்த பாடல் பட்டகத்தி வைரவன் திருக்க இடம்பெற்ற பாடல், 70களில் இருந்து கேட்டோம். அதற்கு முன்பாக கௌரவம் படத்தில் இருந்து பாடல் இடம்பெற்று இருந்தது. இடம்பெற்ற பாடல்கள் அனைத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேங்க. நிறைவான பாடல்கள் இரண்டு பாடல்களை ஒலியேற்றதுக்கு நான் முயற்சி செய்ய போறேன். ஏன்னா 12 மணி செய்தியும் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில காலை 7 மணி தொடக்க எங்களோடு இணைந்திருந்த நீர்கள் அனைவருக்கும் நன்றி. இடம்பெற்ற பாடல்கள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு துணையாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. சிலருக்கு எவ்வளவு ரொம்ப கோபமா இருக்கும், என் பாட்டை ஒலி எடுப்பவே இல்லை அப்படின்னு கோச்சுக்காதீங்க. வாய்ப்பு கிடைத்தா அடுத்தடுத்த வாரங்களை நிச்சயமா ஒலியிட்டு, ஏற்கனவே உங்க பாடல் இடம்பெற்றுதான் புதியவர்களுக்கு அடுத்த வாரம் மற்ற நீர்கள் வழிவிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இடம்பெற்ற பாடல்கள் உங்களுக்கு சந்தோஷத்தையோ இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். விடைபெறுகின்றேன் உங்கள் வாய்ப்பு மேலா, மீண்டும் சந்திக்கலாம். இரண்டு பாடல்கள் நேரமாக இடம்பெறவும் காத்துட்டு இருக்கு. இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க தாமரை, விரும்பி கேட்டிருக்காங்க சிவாஜி கணேசனோட குரல் இடம்பெற்றிருக்கும் பாடல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாவை விளக்கு படத்திலிருந்து அதை தொடர்ந்து நிறைவாக பலை பாண்டியா வராரு. வரட்டா

0: குடும் குடும் கஜம் கஜம் கஜம் கஜம் தண்டி நந்த கதி நந்த கதி நந்த கதி தாந்திர கதி இந்த கடதா தண்டிக்கு என்ன
1: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியோகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. மலேசியாவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட கிட்டத்தட்ட 1500 மியான்மர் மக்கள் தாயகம் சென்றடைந்துள்ளனர். அவர்களை ஏற்றிச் சென்ற 3 கப்பல்கள் இன்று காலை மியான்மரின் கடற்படை தளத்தை சென்றடைந்தன. அவர்கள் எந்த ஏற்பாட்டின் கீழ் திருப்பி அனுப்பப்பட்டனர் என்பது தெளிவாக தெரியவில்லை. அவர்களை அழைத்துச் செல்ல 100 குடும்பத்தினர் அதிகாலையிலேயே கடற்படை தளத்துக்கு வெளியே காத்திருந்தனர். இந்தியாவும் பாகிஸ்தானும் அவற்றின் எல்லையில் நடந்த சம்பவத்தின் தொடர்பில் ஒன்று மற்றதன் தூதரை அழைத்திருக்கின்றன. பாகிஸ்தானில் இருந்து 3 இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்துக்குள் நுழைந்ததாக இந்தியா கூறுகிறது. பல முறை எச்சரிக்கை விடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை என்பதால் அவர்கள் மீது தனது படையினர் நடவடிக்கை எடுத்ததாக இந்தியா சொல்கிறது. அத்தகைய ஊடுருவல் நடவடிக்கைகளையும் எல்லை தாண்டிய போதைப்பொருள் கடத்தலையும் விசாரிக்கும்படி இந்தியா பாகிஸ்தானை கேட்டுக்கொண்டது. இந்தியாவின் குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் மறுக்கிறது. ஆயுதம் ஏதுமின்றி சென்ற பாகிஸ்தானிய பொதுமக்களில் 2 இந்திய படைகள் கொன்றதாக அது சொன்னது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடுகள் இருப்பதாக கூறி 2 நாளாக போராட்டங்கள் தொடர்கின்றன. அதில் பங்கேற்ற இளையர்கள் பலரை காவல்துறை தடுத்து வைத்திருக்கிறது. 100 அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. அது குறித்து காவல்துறை கருத்துரைக்கவில்லை. ஆனால் போராட்டம் நடந்த அரசாங்கம் ஒதுக்கியுள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் அனுமதி இல்லாமல் கூடுவதற்கு தடை இருப்பதாக அது எச்சரித்தது. எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் காவல்துறை கூறியது. அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு காவல்துறை தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்பெயினில் வீட்டு வாடகை சலுகைகள் மறுக்கப்பட்டதை எதிர்த்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன. 500,000 பேர் பேரணிகளில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. வாடகை வீட்டில் தங்குவோருக்கான சலுகைகளை தருவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மறுத்ததை தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் தொடங்கியது. 1 மேலாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. அமெரிக்காவின் கானல் பல்கலைக்கழகத்தில் 2 முன் நடந்ததாக கூறப்படும் பாலியல் வன்முறை சம்பவம் குறித்து பல்கலைக்கழக தலைவர் முதல் முறையாக கருத்துரைத்திருக்கிறார். 7 ஆண் மாணவர்கள் சேர்ந்து தம்மை பாலியல் கொடுமை செய்ததாக அப்போது 20 வயதாக இருந்த பெண் மாணவி ஒருவர் காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார். ஆனால் அப்போது அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படவில்லை. பிறகு அந்த மாணவி பல்கலைக்கழகத்துக்கும் அந்த 7 எதிராகவும் வழக்கு தொடுத்தார். குற்றச்சாட்டுகள் மிகவும் கவலை அளிப்பதாக கூறிய பல்கலைக்கழக தலைவர் விசாரணையில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஃபிளை டுபாய் விமானத்தின் விமானி அறையில் சக விமானியால் தாக்கப்பட்ட இந்திய விமானி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுடன் பேசியிருக்கிறார். தாக்குதல் சம்பவம் குறித்து விமானி அவரிடம் விவரித்தார். பயங்கரவாத தாக்குதல் முயற்சியாக இருக்கலாம் என்ற கோணத்தில் சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. விமானியின் துணிச்சலை பாராட்டிய பிரதமர் நெட்டன்யாகு இஸ்ரேலின் சுதந்திர தினத்தில் சுடர் ஏற்ற அவருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். உக்ரைனிய தலைநகரில் ரஷ்யா மற்றொரு பாலத்தை தாக்கியிருக்கிறது. அதில் குறைந்தது 2 காயமடைந்தனர். டெனிப்ரோ ஆற்றுக்கு மறுபுறம் உள்ள பாலங்களை ரஷ்யா தாக்குவது இதுவே முதல் முறை. தலைநகர் கீவையும் மற்ற நகரங்களையும் விட்டு மக்கள் வெளியேற வேண்டும் என்ற நோக்கத்தில் ரஷ்யா தாக்குதல் நடத்துவதாக உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறுகிறார். அதற்கு பதிலடியாக ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை ஏவுகணைகளை ஆளில்லா வானூர்திகளைக் கொண்டு தாக்கவிருப்பதாக அவர் சொன்னார். தொடர்ந்து உக்ரைனை தாக்கவிருப்பதாக ரஷ்யாவும் கூறுகிறது. அங்குள்ள வெளிநாட்டினரையும் தூதரக அதிகாரிகளையும் வெளியேறும்படி அது கேட்டுக்கொண்டது. அமெரிக்காவில் வாகன உற்பத்தி துறைக்கு தமது வர்த்தக கொள்கைகள் பெரிதும் உதவியிருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் அதில் சாதகமும் உண்டு பாதகமும் உண்டு என்கின்றனர் வல்லுநர்கள். அவர் பதவிக்கு திரும்பியதும் வெளிநாடுகளில் செய்த தயாரிப்புகளை உள்நாட்டுக்கு கொண்டுவர அல்லது அமெரிக்க ஆலைகளை விரிவுபடுத்த ஜெனரல் மோட்டோர்ஸ், டொயோட்டா, ஃபார்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் அறிவித்தன. அதன் மூலம் 25 விழுக்காட்டு வரியை கட்டுவதிலிருந்து அந்நிறுவனங்கள் விலக்கு பெற்றன. அது நற்செய்தியாக இருந்தாலும் கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மையால் அந்த துறையில் முதலீடுகள் கணிசமாக குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் பெற்றோரின் துணையின்றி குடியேற வரும் சிறார்களுக்கு சட்ட உதவி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக வழக்கறிஞர்களும் ஆதரவு குழுக்களைச் சேர்ந்தவர்களும் கூறுகின்றனர். லூயிசியானாவில் 17 வயது தாயும் அவரது 1 வயது குழந்தையும் வழக்கறிஞர் இல்லாமல் குடிநுழைவு நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்நோக்கிய சம்பவம் அக்கறையை எழுப்பியது. அந்த இளம் தாயை போன்ற சிறாருக்கு பல ஆண்டுகளாக சட்ட உதவி வழங்கிய அமைப்புகளுக்கான நிதியை அதிபர் ட்ரம்ப் நிறுத்திவிட்டார். இதுபோன்ற செயல்கள் அப்பாவி பிள்ளைகள் மீதான தாக்குதல்கள் என்று கூறி ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு குரல் கொடுக்கும் அமைப்புகள் சொல்கின்றன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஒரு தேநீர் போட்டு தரவா?
1: இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: Come on baby, let's go on the bullet. On the vela padikala duet.
1: இந்த மாதிரி இருக்கு. ஒரு யோட கொண்டாடுங்க.

இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஒலியின் சிறந்த 10 பாடல்களின் தொகுப்பு. 10 தமிழ் தமிழ் தமிழ் தமிழ்.

0: நெடுஞ்செய்தியா?
1: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
0: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
1: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
0: ஓ, அது என்ன?
1: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
0: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
1: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
0: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
2: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
3: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/PC.
4: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
5: இது உங்க ஒலி ஒன்று அறியிட்டு
6: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
7: வார இறுதி ஒலியில் உள்ளாசம்
8: நினைவாகியாரமேதர்கடல் வாழிகள் புடை சூழ்ந்திடமன் தாடி வருவான் வருவான் வருவான்.

0: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி,
2: வணக்கம் சிங்கை,
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
3: Number 8.

0: இன்னும் கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
2: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.

0: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
1: பாட்டு கிடைக்குமா?
2: கடல்லே இல்லையா?
3: எங்க கிட்ட இருக்கு? இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
0: 1.5 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
1: இரவினில் ஆட்டம்
4: பாடல்களை கேளுங்கள், மறைந்து சோகங்கள்.
5: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
2: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
1: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
3: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
4: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
5: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
6: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
7: கல்லுல ஊத்தும் போது சொயின்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
6: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
3: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி.
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்தபுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
4: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
0: இது உங்க ஒலி ஊதுற ஆரியட்டு.
5: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
4: வார இறுதி ஒலியில் உள்ள

ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிற்பகல் ஒரு மணியிலிருந்து இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான்.

0: நகைகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 பத்து நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
2: எல்லா புகழும் இறைவனுக்கு.
3: இது ஏஆர் ரஹ்மான் பாடல்களை கேட்கும் நேரம்.
2: ஆஸ்கரை விட பெரிய மரியாதை.
3: பாரகிருதி ஒலியில் உல்லாசம்.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.

0: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
1: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ், புட் சின்ன சட்டி, புட் இட் இன் தி அடுப்பு.
0: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
2: காய்கறியா நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
0: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா? சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
3: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
4: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
5: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
6: வணக்கம்.
7: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
8: இரவனில் ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
7: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
9: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
8: மனசுல உள்ளதே எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
7: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
5: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிருமா?
8: டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
7: ரஃபி நவீன் வழங்கும்
10: இரவின் இல்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம். இரவின் இல்லாட்டம்

0: இது உங்க ஒலி ஒன்று அறியிட்டு
1: குடும்பத்தோட கொண்டாடுங்க.
2: நரச்சானத்தை மூடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
1: ஒலி 9:8
3: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
2: ஏன்

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: எல்லா புகழும் இறைவனுக்கு.
3: இது ஏ ஆர் ரஹ்மான் பாடல்களை கேட்கும் நேரம்.
2: ஆஸ்கரை விட பெரிய மரியாதை
3: பாருகிறது ஒலியில்.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது
3: ஜாக் சலாம் இந்தியா.
2: ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை.
4: தீபாவளி விற்பனை
2: குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
5: மீடியா கபூலி 9 6 8 இல் ஹிந்தி பாடல்கள்.
6: You're listening to Hindi.

0: இன்னும் கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
3: மீடியா கபலி 9:06 இல் ஹிந்தி பாடல்கள்.
4: You're listening to Hindi Numbers on only 968.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
2: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
1: மலையாள பாடல்கள்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலி 968 அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
3: தெலுங்கு பாடல்கள்.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாட்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
3: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

கண்ணை மூடும் போதெல்லாம் என் உலகம் இருண்டு போகிறது. உன் சுவாசம் என்பது என் வாழ்வின் ஏற்ற இறக்கம். என் கனவுகளை ஒருபோதும் விற்க மாட்டேன். அவற்றின் சொந்தக்காரி நீ. நான் தூங்கப் போகிறேன். அங்கே மீண்டும் சந்திப்போம்.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/PC.
3: இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
1: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
2: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னிலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
1: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
2: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீரிகா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirikav.com.sg. உங்க mirikav.sg/ready set grow.
3: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
4: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க.
5: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
4: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
5: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
4: ஒலியில நான் நவீன்,
6: நான் ரஃபி,
4: நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
7: பஸ் பயணம்.
4: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
7: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: டாலினோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏற்றியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: இது காதல் புரியுதுல்ல?

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்வி இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன் கேக்கும்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது சொல்லினு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க்யூ.

0: அன்பான நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படிக்க வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பதார் எட்டு, கேட்டாலே பரவசம். அடுத்த 3 மணி நேரத்திற்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்துருவோமா? முதல் 1 மணி நேரத்திற்கு உங்களுக்காக இளையராஜா அவர்களுடைய பாடல்களை அடுக்கி வச்சிருக்கேன். அந்த பாடல்களோடு சேர்த்து சில சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்களுக்காக தயாரா வச்சிருக்கேன். அதன் பிறகு உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம், நீங்க உங்களுடைய விருப்ப பட்ட இளையராஜா பாடல்களை விரும்பி கேட்கலாம். 6 மணியிலிருந்து 7 மணி வரை அந்த நேரத்தில் உங்களுடைய விருப்ப பாடல்களை இங்க நான் உங்களுக்காக ஒளியேற்றுறேன். அதன் பிறகு என்ன, 7 மணியிலிருந்து 8 மணி வரை நாம 2000 இடம்பெற்ற பாடல்களை கேட்க போறோம். ஆனா அதற்கெல்லாம் முன்னாடி இப்போது இந்த இளையராஜா அங்கத்தை தொடங்கி வச்சிருவோமா? பாண்டியன் திரைப்படத்திலிருந்தும் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் இளையராஜா அவர்களுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.
1: உங்கள் ஒலியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இசை சகாப்தம், இசை ஞானி இளையராஜா.

0: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
2: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
1: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
2: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. உங்க mirakab.sg/ready set grow.
3: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம். ஒலி 9:08 இசை ஞானியின் இன்னிசை.
4: நேர்ல இந்த அங்கத்தை நான் ஒரு சிறிய கதையோட ஆரம்பிச்சு வைக்கலாம் அப்படின்னு நினைத்தேன். அது என்னன்னா, ஒரு கடற்கரை ஓரமா நிறைய நட்சத்திர மீன்கள் இருந்திருக்கு. அந்த அலை அடிச்சுட்டு வரும்போது இது எல்லாம் அந்த கடற்கரையில வந்து இறங்கி இருக்குது. அப்ப இதை பார்த்த ஒரு சிறுவன் ஒவ்வொரு நட்சத்திர மீனா எடுத்து கடற்கரையில இருந்து கடலுக்குள்ள தூக்கி போட்டிருக்காரு. அப்ப இதை பார்த்த ஒரு பெரியவர், ஏன்பா இவ்வளவு நேரத்தை நீ வீணாக்குற, எவ்வளவு பெரிய கடற்கரை, எவ்வளவு நீளமானது, இதுல எல்லா நட்சத்திர மீனையும் உன்னால காப்பாத்திட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்ப இந்த சிறுவன் சொல்ல தாத்தா, நீங்க பாருங்களேன், அந்த ஒரு நட்சத்திர மீனுடைய வாழ்க்கையில என்னால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லிருக்கான். நாம செய்யற விஷயம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதனால ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா யோசிக்காம அதை செய்யணும். இது நிறைய விஷயங்கள்ல நம்ம யோசிக்கலாம். நாம வந்து ஒரு வேலையை வந்து ஒரு விதமா செய்யறனால ஒரு மாற்றம் ஏற்படாது அப்படின்னு நம்ம நினைச்சனாலும் நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் கத்துப்பாங்க. அதே நேரத்துல நம்ம மற்றவங்களை பாக்குற ஒரு கண் பார்வை, ஒரு பெண்ணை பாக்குறதா இருக்கட்டும் சரி, இல்ல சில பேரை ஏளனமா பாக்குறதா இருக்கட்டும் சரி, அதை நாம மாத்தணும்னா நம்மளை பார்த்து நாம இப்படி பார்க்க கூடாதே, நம்ம பண்றது தவறாச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால நம்ம செய்யற ஒரு ஒரு விஷயத்தையோ வாழ்க்கையில யோசிச்சு செய்யணும் அப்படிங்கறத நான் இந்த கதை மூலமா கத்துக்கிட்டேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போது உங்களுக்காக 2 பாடல்கள் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துல இருந்தும், நிழல்கள் திரைப்படத்துல இருந்தும் இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
3: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
4: நாம இசை ஞானி அப்படின்னு இளையராஜா அவர்களை கூப்பிடுவதற்கு காரணம் அவருடைய அசாத்தியமான இசை வேகம் மற்றும் நினைவாற்றல் தான். இதை பற்றிய ஒரு முக்கிய உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே நாள்ல அவர் 3 படங்களுக்கு இசை அமைத்திருக்கிறாரு. அவருடைய உச்சகட்ட காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரே நாள்ல 3 வெவ்வேறு திரைப்படங்களுக்கு முழுமையாக பின்னணி இசை அமைத்து சாதனை படைத்திருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பாடல்கள் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே மற்றும் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. அந்த பாடல்களுடைய மெட்டுகளை வெறும் 5 நிமிடங்கள்ல வாசித்து காட்டும் அசாத்திய நினைவாற்றல் கொண்டவர் இளையராஜா அவர்கள். இத்தகைய திறமை வாய்ந்த ஒரு இசையமைப்பாளர் நமக்கு கிடைத்தது நிச்சயமா நமக்கு ஒரு வாரம் அப்படின்னு தான் சொல்லு நேர்களே. தொடர்ந்து அவருடைய இசையில் உங்களுக்காக 2 பாடல்கள். கோபுர வாசலிலே திரைப்படத்தில இருந்து மனோ ஜானகி வழங்கும் ஒரு பாடல், இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இணைந்து வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்ட குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 73-79 இடைப்பட்ட பகுதியில் இருக்கும்.
1: ஒலி 968 இசை ஞானியின் இன்னிசை.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
0: பிரபலமான பின்னணி இசைய பிடிக்காத இளையராஜா ரசிகர்கள் மட்டும் இல்ல, தமிழ் இசை ரசிகர்களே இருக்க முடியாத நேர்களை, அவ்வளவு அழகாக இசையமைக்கப்பட்ட ஒரு பின்னணி இசை தான் BGM தான் இது. இது வந்து மௌனராகம் என்ற திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கும். இதை பற்றி நான் கண்டுபிடித்த சில விஷயங்களையும் இணையதளத்துல படிச்ச சிலவற்றையும் தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். நிறைய படத்துல இந்த பின்னணி இசை என்பது அந்த படத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத காட்டுற மாதிரி, கொஞ்சம் தூக்கலா காட்டுற மாதிரி ஒரு இசையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல ஒரு காதல் காட்சி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பின்னணி இசை, சோகமான காட்சி வந்து அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு இசை அப்படி இருக்கும். ஆனா நீங்க மௌனராகம் என்ற திரைப்படத்துல பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படத்துல வர முக்கிய கதாபாத்திரம் திவ்யா, அவங்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கறத ஒட்டிதான் இந்த இசை அமைப்பு இருக்கும். அது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு

நான் எந்த இடத்தை காட்டணுமோ அதை மறந்துட்டு இந்த இசையில மெய் மறந்து போய் நானும் இந்த பாடலை கேட்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த இசையை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த முதல் இடம் எதனா, நீங்க திவ்யாவை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சந்தோஷமான மாணவி. அந்த மாணவியோட வாழ்க்கையில அவங்க எதை பத்தியும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்க வாழ்க்கை அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க, குறும்புத்தனம் செய்வாங்க, அம்மா அப்பா கிட்ட மாட்டுக்காம இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி இசை அமைக்கப்பட்டிருக்கும். கேட்போமா? இந்த இடத்துல நம்ம வந்து திவ்யா வந்து ஒரு கல்லூரி மாணவியா பார்க்கலாம். அதன் பிறகு கல்யாணம் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல வர பின்னணி இசை.

இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா திவ்யா வேண்டா வெறுப்பா அந்த கல்யாணத்துக்கு ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மன ஓட்டத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி பதற்றத்தோட, எனக்கால ஏற்றுக்க முடியல ஆனா அம்மா அப்பாவோட சந்தோஷத்திற்காக நான் இதை செய்யறேன் அப்படிங்கிற ஒரு ஹெவினஸ்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்துல, அதற்கு ஏற்ற மாதிரி இசையமைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை, அவங்க ஒன்னா சேர்ந்து வாழும் போது திவ்யாவுடைய அந்த கசப்பான ஒரு மனநிலை, அதற்கு ஏற்ற மாதிரி தான் இசை அமைக்கப்பட்டிருக்கு. இதுல திவ்யாவுக்கு இதை பிடிக்கவும் இல்லை, ஆனா அதே நேரத்துல கட்டிக்கிட்ட அந்த கணவர் வந்து இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு அப்படிங்கறதும் மனசுல ஓர்த்திக்கிட்டு இருக்கு. அதற்கு ஏற்ற மாதிரி இசையமைக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா படம் முழுக்க திவ்யாவோட மனநிலை எப்படி இருக்கு, கார்த்திகை பார்க்கும்போது அவங்களுடைய சந்தோஷம், அவர் இறந்து போகும்போது அந்த மன வருத்தம், அதன் பிறகு கடைசியில அவங்களுடைய கணவரோட சேரும் போது அந்த ஒரு சந்தோஷம், இதற்கு ஏற்ற மாதிரி இசையமைக்கப்பட்டிருக்கும். ஒரு பெண்ணின் மனநிலைகளை வைத்து ஒரு படத்திற்கு இசையமைத்திருக்கிறாரு நம்முடைய இசை ஞானி இளையராஜா. கேட்கவே சிறப்பா இருக்கல நேர்களே. நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக அந்த திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல், இளையராஜாவோட ஏசிஎல் எஸ்பி பாலசுப்ரமணியம் வழங்கும் பாடல், அதோட புன்னகமன்னன் திரைப்படத்துல இருந்தும் எஸ்பி பாலசுப்ரமணியம் வழங்கும் இன்னொரு பாடல் கேட்டு மகிழ.

நேர்களை தொடர்ந்து இந்த அங்கத்தை முடித்துவதற்காக உங்களுக்காக பாடல்கள் குங்கும சிமிழ் திரைப்படத்தில இருந்தும் கீதாஞ்சலி திரைப்படத்தில இருந்தும் இளையராஜா அவர்களுடைய இசையில் அவரை பற்றி இன்று நான் பகிர்ந்து கொண்ட அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து உங்களை நான் 6 மணிக்கு சந்திக்கிறேன். செய்திகளுக்கு பிறகு உங்களுடைய விருப்ப பாடல்களோட நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளியன்பதாறு 8 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி.

0: வணக்கம். மாலை மணி 6 மீடியா காப் ஒலி 968 செய்திகள் வாசிப்பது அபிடா பேகம். சிங்கப்பூர் அரசாங்கம் உடற்குறையுள்ள ஒவ்வொருவருக்கும் 60 விழுக்காடு வரை அதிகம் செலவிடவிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுக்கு அது நீடிக்கும் என்று அரசாங்க பணிக்குழு சொன்னது. வேலை வழிகாட்டுதல், சுகாதார பராமரிப்பு, குடும்ப ஆதரவு முதலியவற்றில் உதவி வழங்க திட்டமிடப்படுகிறது. வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் உடற்குறையுள்ளோருக்கு துணையாக இருக்க புதிய அணுகுமுறை உதவும் என்று பணிக்குழுவின் தலைவரும் சமுதாய குடும்ப மேம்பாட்டு துணை அமைச்சருமான கோபிமீன் சொன்னார். பலதுறை மருந்தக ஊழியர்கள் தொடர்பு திறன் குறைபாடு, அறிவுத்திறன் குறைபாடு உள்ளோரை சிறப்பாக கையாள பயிற்சி பெறவிருக்கின்றனர். அடுத்த 1 ஆண்டு முதல் பயிற்சி வழங்கப்படும். சிக்கலான தேவையுள்ள சிலருக்கு சிறந்த ஆதரவு வழங்கவும் சில பலதுறை மருந்தகங்கள் தயாராயிருக்கும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் ரஹீம் அஸாம் சொன்னார். சமூகத்தின் பல்வேறு தேவையை பூர்த்தி செய்யும் சுகாதார பராமரிப்பு செயல்முறைக்கு சிங்கப்பூர் மாறுவதாய் அவர் கூறினார். உடற்குறையுள்ளோர் திறன்களை வளர்த்துக் கொண்டு வேலை தேட உதவ புதிய வேலை ஆதரவு நிலையம் அமைக்கப்படவிருக்கிறது. அது வேலை தேடுவதற்கு மட்டுமின்றி வாழ்க்கை தொழில் அமைக்கவும் உதவும். கடந்த ஆண்டு நிலவரப்படி உடற்குறையுள்ளோரில் கால்வாசியினர் மட்டுமே ஒரு வேலையிடத்தில் ஓராண்டுக்கு மேல் இருக்கின்றனர். உடற்குறையுள்ளோரை வேலைக்கு சேர்க்க நிறுவனங்கள் அதிக மானியமும் சம்பள ஆதரவும் பெறவிருக்கின்றன. குறிப்பாக அதிக நாள் வேலையில்லாமல் இருக்கும் உடற்குறையுள்ளோரை வேலையில் சேர்க்கும் போது சம்பள ஆதரவு கூடும். சிங்கப்பூரில் மூத்தோரின் தனிமையை போக்க உதவும் முயற்சியில் மக்கள் செயல் கட்சி ஈடுபடவிருக்கிறது. தொண்டூழியர்களும் ஆர்வலர்களும் மூத்தோருடன் அதிகம் கலந்து பழக அது பயிற்சி வழங்கும். மூத்தோருடன் பழகி அவர்களை அமைப்புகளுடனும் வசதிகளோடும் இணைக்க தொண்டூழியர்கள் முயல்வர். அது பற்றி விவரம் தருகிறார் மனிதவளத்துறை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ்.
1: மக்கள் செயல் கட்சியின் மூத்தோர் குழு தனிமையில் வாழும் மூத்தோர், நம் சமூகத்தில் வாழும் மூத்தோருக்கு வந்து எவ்வளவு எப்படி உதவலாம் என்பதை பற்றி கலந்துரையாடுகிறோம். என்னென்ன வாய்ப்புகள், என்னென்ன திட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி கூறியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த மூத்தோருக்கு வந்து எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கின்றன, எப்படி உதவலாம் என்பதை பற்றி நாங்கள் பேசி கலந்துரையாடுகிறோம்.
0: மக்கள் செயல் கட்சியின் 9 கிளைகளில் ஓராண்டு முன்னோட்ட திட்டம் தொடங்கும். படோக், அங்மோக்கியோ, தோபாயோ உள்ளிட்ட பழைய குடியிருப்பு பகுதிகளில் அது இடம்பெறும்.

0: பொங்கோலில் இம்மாத இறுதியில் நிறைவுக்கு வரவிருந்த சில நிறுவனங்களின் குத்தகை காலம் ஓராண்டு வரை நீட்டிக்கப்படக்கூடும். பொங்கோல் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் யோவான் லிங் அந்த தகவலை வழங்கினார். பொங்கோல் ஈஸ்ட், தமிங் லேன் ஆகியவற்றில் உள்ள 4 பெரிய குத்தகையாளர்களின் குத்தகை காலம் நீட்டிக்கப்படும் என்று அவர் சொன்னார். குத்தகை காலம் நீட்டிக்கப்படுவதால் நிறுவனங்கள் கூடுதல் அவகாசம் பெறலாம் என்று திருவாட்டியோ சொன்னார். பொங்கோல் ஈஸ்ட் கொள்கலன் பூங்காவில் இம்மாத இறுதிக்குள் கடையை மூடும்படி 50 கடைக்காரர்களிடம் கூறப்பட்டதாக அண்மையில் தகவல் வெளியானது. இடத்தில் குடியிருப்பு வசதிகளை கட்ட திட்டமிடுவதாக சிங்கப்பூர் நில ஆணையம் சொன்னது. சிங்கப்பூர் இளம் படகோட்டிகள் பெரிய போட்டிகளுக்கு முன்னேற எப்படி உதவலாம் என்பதை ஆராயவிருக்கிறது. ஆசிய விளையாட்டுகளில் சிங்கப்பூர் படகோட்டத்தில் 3 வெள்ளி பதக்கங்களையும் 1 வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. 2002 பிறகு சிங்கப்பூர் முதன்முறை ஆசிய விளையாட்டின் படகோட்டத்தில் தங்கம் வெல்லவில்லை. வருங்கால போட்டிகளில் சிங்கப்பூர் அதிகமான தங்கப்பதக்கங்களை வெல்ல திட்டமிடுகிறது. ஜப்பானில் ஆசிய விளையாட்டுப் போட்டி 2 வாரம் நடந்தது. சிங்கப்பூர் மொத்தம் 18 பதக்கங்களை வென்றது, அவற்றில் 2 தங்கப்பதக்கங்கள். வீரர்கள் பெரும்பாலோர் முதன்முறை போட்டியிட்டவர்கள். அவர்கள் வெற்றி பெறுவதற்கு தேவையான துணிவையும் மன உறுதியையும் வெளிப்படுத்தியதாக ஸ்போர்ட் சிங்கப்பூர் அமைப்பின் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு தலைவர் கூறினார். மலேசியாவின் ஜொகூர் மாநிலத்தில் 16 வயது சக மாணவியை கொலை செய்த சந்தேகத்தில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐரின் சோஃபியா முகமது கைருல் ஃபைசால் நேற்று யாங்பெங் வட்டாரத்தில் உள்ள பள்ளி மண்டபத்தில் மயங்கிய நிலையில் காணப்பட்டார். அவர் சம்பவ இடத்திலேயே மாண்டாரா என்பது உறுதியாக தெரியவில்லை. மாணவி எப்படி மாண்டார் என்பதை கண்டறிய பிரேத பரிசோதனை நடத்தப்படும். சம்பவம் குறித்து விரிவாகவும் வெளிப்படையாகவும் விசாரிக்க மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டார். குற்றம் நடந்தது உறுதியானால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பிலிப்பீன்ஸ் சட்டவிரோத இணைய விளையாட்டின் தொடர்பில் சுமார் 240 வெளிநாட்டு ஊழியர்களை கைது செய்துள்ளது. அவர்கள் சீனா, மலேசியா, இந்தோனேசியா, மியான்மர் முதலிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள். பிடிபட்டவர்களில் சிலர் ஆள்கடத்தல் தொடர்பாகவும் விசாரிக்கப்படுகின்றனர். மற்றவர்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவர். இணைய விளையாட்டு நிறுவனங்களைப் போல் செயல்படும் குண்டர் கும்பல்கள் பிலிப்பீன்ஸில் சட்டத்திற்கு புறம்பாய் செயல்படுவதாய் தெரியவந்தது. அதனால் 2 முன் அத்தகைய நிறுவனங்களுக்கு பிலிப்பீன்ஸ் தடை விதித்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: குறுஞ்செய்தியா?
2: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுற.
1: நல்லதுதான், நான் அத பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
2: இந்த 2 தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
1: ஓ, அது என்ன?
2: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
1: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
2: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
1: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
3: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
4: சிங்கப்பூர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாட்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்வீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ரோன், டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
5: நேயர்களே, இந்த அங்கத்தை தொடங்கி வைப்பதற்காக நம்முடைய முதல் நேயர் அவங்களுடைய விருப்ப பாடல கேட்டிருக்கிறாரு. என்ன பாடல விரும்பி கேட்கிறாரு புலவேந்திரன் அப்படின்னு பாத்துருவோம். வாங்க, வணக்கம்.
6: வணக்கம், நான் புலவேந்திரன் பேசுறேன். இளையராஜா அங்கத்துக்காக வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து கண்ணம்மா காதலினும் கவிதை சொல்லடி இந்த பாடலை விரும்பி கேட்கிறேன்.
5: உங்களுக்காக பாடல் ஏதோ கேட்டு மகிழுங்க. வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் அவரே வழங்கும் பாடல் உங்களுக்காக இதான்.

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: தொடர்ந்து புஷ்பமா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. டோரதி திரைப்படத்துல இருந்து இளையராஜாவோட ஏசியில் கேட்டு மகிழுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிக்டாக் பக்கம் நான் உங்ககிட்ட நேரா லைஃப்ல வந்து பேச போறேன். அங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க என்கிட்ட கேட்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் நேர்களே.

நேர்களை தொடர்ந்து நேயர் சாரா ரவி அவங்களுடைய மகளுக்காக ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடல் தர்மதுரை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வழங்கும் பாடல். உங்களுக்காக ஏதோ கேட்டு மகிழுங்க.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ், புட் சீரக சட்டி, புட் இந்த அடுப்பு
1: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
4: காய்கறியா நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
1: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா? சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
5: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
6: பணம் பத்தும் செய்யும்,
7: பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
8: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
9: அன்பான வாடிக்கையாளர்களே, ABC முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
10: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
1: நேரில் தொடர்ந்து வாட்ஸ்அப் வாயிலாக இதுவே கடைசி விருப்ப பாடல். இதன் பிறகு டிக்டாக் பக்கம் நான் உங்ககிட்ட லைவா இணைய போறேன். அங்கிருந்து நீங்க எந்த பாடலை விரும்பி கேட்கறீங்களோ அதை உங்களுக்காக ஒளியேற்றுறேன். இப்போ நீங்க டிக்டாக் பக்கம் வந்தீங்கன்னா சரியா இருக்கும். இப்போ இந்த அங்கத்துடைய வாட்ஸ்அப் வாயிலான கடைசி விருப்ப பாடல் ஆவாரம் பூ படத்துல இருந்து மீனா அழகர் சாமி ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்காக பாடல் ஏதோ கேட்டு மகிழுங்க.

நேயர்களே, இந்த நேரத்துல டிக்டாக் பக்கமாக 578 பேர் இணைந்திருக்கிறாங்க என் கூட. அவங்க எல்லாரும் நிறைய பேர் என்ன பாட சொல்லி கேக்குறாங்க. எனக்கு சரியா பாட வராது, அதனால இந்த விபரீத முடிவெல்லாம் நமக்கு வேணாமே நேயர்களே. ஆனா இரண்டு பேர் பாடல்களை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மோனா ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க, நடிகன் திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி வழங்கும் ஒரு பாடல். பிறகு தேவி ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க, வீரா திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் வழங்கும் பாடல். உங்களுக்காக பாடல்கள் இதோ கேட்டு மகிழுங்க. தொடர்ந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை டிக்டாக் பக்கமாக எனக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருங்க நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறேன் நான் உங்கள் யாழினி.

0: மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: நேர்களே, இதோட நான் வந்து டிக்டாக் பக்கம் வர எல்லா விருப்ப பாடல்களையும் நிறுத்த வேண்டிய ஒரு நிலைமை வந்தாச்சு. ஏன்னா 7 மணியாக போகிறது, அப்படின்னா நமக்கு செய்தி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நேரத்தில் இருக்கிறதுனால இனிமே என்னால் பாடல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இப்போது என் கையில் 3 பாடல்கள் இருக்குது. 1, அரண்மனை கிளையிலிருந்து ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க தேவி. தொடர்ந்து முத்துக்குமார் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க தர்மதுரை திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவோட ஏசியல். SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானிக்கு வழங்கும் ஒரு பாடல். அதோடு இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக தளபதி திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் புத்தாண்டு நான் வந்து டிக்டாக்ல லைவா வந்தேன், அதன் பிறகு இப்போதுதான் வரேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சில நேரங்கள்ல சில கமெண்ட்ஸ் பதிவிடுறதை நாம தவிர்க்கணும். யாருக்கா இருந்தாலும் சரி, எனக்கு மட்டும் இல்லை. ஏன்னா நம்முடைய குடும்பத்தினர், நம்மளுடைய பெற்றோர் இவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு 20 வயசு தான் ஆகுது. என்ன நீங்க உங்க வீட்டு பிள்ளையா நினைத்து உங்களுடைய பதிவுகளை போடுங்க. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம பக்கத்துல ஒளியில இருக்கிற எல்லா ஆஜிஸ்க்கும் இதைதான் நான் சொல்ல விரும்புறேன். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் இப்போது கேட்டு மகிழுங்க. உங்களை நான் அடுத்த வாரம் சனிக்கிழமை 5 மணிலிருந்து 8 மணிக்கு நிகழ்ச்சி படைக்க வரும்போது மீண்டும் டிக்டாக் பக்கம் சந்திக்கிறேன்.

வணக்கம். 7 மணி 7 மீடியா கபொலி 968 செய்திகள் வாசிப்பது அபிடா பீகம். சிங்கப்பூர் அரசாங்கம் உடற்குறையுள்ள ஒவ்வொருவருக்கும் 60 விழுக்காடு வரை அதிகம் செலவிடவிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுக்கு அது நீடிக்கும் என்று அரசாங்க பணிக்குழு சொன்னது. வேலை வழிகாட்டுதல், சுகாதார பராமரிப்பு, குடும்ப ஆதரவு முதலியவற்றில் உதவி வழங்க திட்டமிடப்படுகிறது. வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் உடற்குறையுள்ளோருக்கு துணையாக இருக்க புதிய அணுகுமுறை உதவும் என்று பணிக்குழுவின் தலைவரும் சமுதாய குடும்ப மேம்பாட்டு துணை அமைச்சருமான கோபிமீன் சொன்னார். பலதுறை மருந்தக ஊழியர்கள் தொடர்பு திறன் குறைபாடு, அறிவுத்திறன் குறைபாடு உள்ளோரை சிறப்பாக கையாள பயிற்சி பெறவிருக்கின்றனர். அடுத்த ஆண்டு முதல் பயிற்சி வழங்கப்படும். சிக்கலான தேவையுள்ள சிலருக்கு சிறந்த ஆதரவு வழங்கவும் சில பலதுறை மருந்தகங்கள் தயாராயிருக்கும் என்று சுகாதார துணையமைச்சர் ரஹீம் ஆசாம் சொன்னார். தேவைப்படும் நோயாளிகளுக்கு கூடுதல் ஆலோசனை நேரம், அமைதியான இடங்கள் வழங்குவது அதில் அடங்கும். சமூகத்தின் பல்வேறு தேவையை பூர்த்தி செய்யும் சுகாதார பராமரிப்பு செயல்முறைக்கு சிங்கப்பூர் மாறுவதாய் அவர் கூறினார். உடற்குறையுள்ளோர் திறன்களை வளர்த்துக் கொண்டு வேலை தேட உதவ புதிய வேலை ஆதரவு நிலையம் அமைக்கப்படவிருக்கிறது. அது வேலை தேடுவதற்கு மட்டுமின்றி வாழ்க்கை தொழில் அமைக்கவும் உதவும். கடந்த ஆண்டு நிலவரப்படி உடற்குறையுள்ளோரில் கால்வாசியினர் மட்டுமே ஒரு வேலையிடத்தில் ஓராண்டுக்கு மேல் இருக்கின்றனர். உடற்குறையுள்ளோரை வேலைக்கு சேர்க்க நிறுவனங்கள் அதிக மானியமும் சம்பள ஆதரவும் பெறவிருக்கின்றன. குறிப்பாக அதிக நாள் வேலையில்லாமல் இருக்கும் உடற்குறையுள்ளோரை வேலையில் சேர்க்கும் போது சம்பள ஆதரவு கூடும். சிங்கப்பூரில் மூத்தோரின் தனிமை போக்க உதவும் முயற்சியில் மக்கள் செயல் கட்சி ஈடுபடவிருக்கிறது. தொண்டூழியர்களும் ஆர்வலர்களும் மூத்தோருடன் அதிகம் கலந்து பழக அது பயிற்சி வழங்கும். மக்கள் செயல் கட்சியின் 9 கிளைகளில் ஓராண்டு முன்னோட்ட திட்டம் தொடங்கும். பிடோக், அங்மோக்கியோ, தோப்பாயோ உள்ளிட்ட பழைய குடியிருப்பு பகுதிகளில் அது இடம்பெறும். மூத்தோருடன் பழகி அவர்களை அமைப்புகளுடனும் வசதிகளோடும் இணைக்க தொண்டூழியர்கள் முயல்வர். பொங்கோலில் இம்மாத இறுதியில் நிறைவுக்கு வரவிருந்த சில நிறுவனங்களின் குத்தகை காலம் ஓராண்டு வரை நீட்டிக்கப்படக்கூடும். பொங்கோல் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் யோ வான் லிங் அத்தகவலை வழங்கினார். பொங்கோல் ஈஸ்ட், டபின் லேங் ஆகியவற்றில் உள்ள 4 பெரிய குத்தகையாளர்களின் குத்தகை காலம் நீட்டிக்கப்படும் என்று அவர் சொன்னார். குத்தகை காலம் நீட்டிக்கப்படுவதால் நிறுவனங்கள் கூடுதல் அவகாசம் பெறலாம் என்றும் திருவாட்டியோ சொன்னார். பொங்கோல் ஈஸ்ட் கொள்கலன் பூங்காவில் இம்மாத இறுதிக்குள் கடையை மூடும்படி 50 கடைக்காரர்களிடம் கூறப்பட்டதாக அண்மையில் தகவல் வெளியானது. இடத்தில் குடியிருப்பு வசதிகளை கட்ட திட்டமிடுவதாய் சிங்கப்பூர் நீல ஆணையம் சொன்னது. சிங்கப்பூர் இளம் படகோட்டிகள் பெரிய போட்டிகளுக்கு முன்னேற எப்படி உதவலாம் என்பதை ஆராயவிருக்கிறது. ஆசிய விளையாட்டுகளில் சிங்கப்பூர் படகோட்டத்தில் 3 வெள்ளிப்பதக்கங்களையும் 1 வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. 2002க்கு பிறகு சிங்கப்பூர் முதன்முறை ஆசிய விளையாட்டின் படகோட்டத்தில் தங்கம் வெல்லவில்லை. வருங்கால போட்டிகளில் சிங்கப்பூர் அதிகமான தங்கப்பதக்கங்களை வெல்ல திட்டமிடுகிறது. ஜப்பானில் ஆசிய விளையாட்டுப் போட்டி 2 வாரம் நடந்தது. சிங்கப்பூர் மொத்தம் 18 பதக்கங்களை வென்றது. அவற்றில் 2

0: தங்கப்பதக்கங்கள். வீரர்களில் பெரும்பாலோர் முதன்முறை போட்டியிட்டவர்கள். அவர்கள் வெற்றி பெறுவதற்கு தேவையான துணிவையும் மன உறுதியையும் வெளிப்படுத்தியதாக ஸ்போர்ட்ஸ் சிங்கப்பூர் அமைப்பின் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு தலைவர் கூறினார். மலேசியாவின் ஜொகூர் மாநிலத்தில் 16 வயது சக மாணவியை கொலை செய்த சந்தேகத்தில் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஐரின் சோஃபியா முகமது கைருல் ஃபைசால் நேற்று யாங்பெங் வட்டாரத்தில் உள்ள பள்ளி மண்டபத்தில் மயங்கிய நிலையில் காணப்பட்டார். அவர் சம்பவ இடத்திலேயே மாண்டாரா என்பது உறுதியாக தெரியவில்லை. மாணவி எப்படி மாண்டார் என்பதை கண்டறிய பிரேத பரிசோதனை நடத்தப்படும். சம்பவம் குறித்து விரிவாகவும் வெளிப்படையாகவும் விசாரிக்க மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டார். குற்றம் நடந்தது உறுதியானால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பிலிப்பீன்ஸ் சட்டவிரோத இணைய விளையாட்டின் தொடர்பில் சுமார் 240 வெளிநாட்டு ஊழியர்களை கைது செய்துள்ளது. அவர்கள் சீனா, மலேசியா, இந்தோனேசியா, மியான்மர் முதலிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள். பிடிபட்டவர்களில் சிலர் ஆள்கடத்தல் தொடர்பாகவும் விசாரிக்கப்படுகின்றனர். மற்றவர்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவர். இணைய விளையாட்டு நிறுவனங்களைப் போல் செயல்படும் குண்டர் கும்பல்கள் பிலிப்பீன்ஸில் சட்டத்திற்கு புறம்பாய் செயல்படுவதாக தெரியவந்தது. அதனால் ஈராண்டுக்கு முன் அத்தகைய நிறுவனங்களுக்கு பிலிப்பீன்ஸ் தடை விதித்தது. அமெரிக்காவின் டெனசி மாநில சிறைத்துறை தலைவர் பதவி விலகுகிறார். மரண தண்டனை கைதி கிறிஸ்தா பைக்கிற்கு தண்டனையை நிறைவேற்ற மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தோல்வியடைந்ததால் அவர் பதவி விலக முடிவெடுத்தார். 50 கிறிஸ்தா பைக்கிற்கு மரண தண்டனையை நிறைவேற்ற தேவையான நச்சு மருந்து 2 செலுத்தப்பட்டும் அவர் உயிர் பிழைத்தார். தற்போது அவர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெறுகிறார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 9.68 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நாம ஒரு பாடல் ஆசிரியருடைய பாடல்களை தான் கேட்க போறோம். அந்த பாடல் ஆசிரியர் இந்த வாரம் நா முத்துக்குமார் அவர்கள் தான். மறைந்த பாடல் ஆசிரியர் நா முத்துக்குமார் அவர்கள் தான். இவர் தமிழ் திரையுலகில ஆக அதிக பாடல்களை ஒரே வருடத்துல எழுதி ஒரு சரித்திரம் படைத்திருக்கிறாரு. 2012 103 பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் தொடர்ந்து 2 வருடங்கள் தேசிய விருதை பெற்றிருக்கிறாரு, தேசிய பட விருதை பெற்றிருக்கிறாரு. அது எந்த பாடல்களுக்கு என்றால் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்ற பாடலுக்கு தங்க மீன்கள் திரைப்படத்தில் இருந்து 2013 விருது பெற்றாரு. பின்பு அழகு என்ற பாடலுக்கு சைவம் திரைப்படத்தில் இருந்து 2014 இவர் விருது பெற்றிருக்கிறாரு. தொடர்ந்து இவரை பற்றி நிறைய தெரிஞ்சு போனாம அதற்கு முன்னாடி அவருடைய எழுத்துக்களில் அழகான 2 பாடல்கள் பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்தும் காதல் கொண்டேன் திரைப்படத்தில் இருந்தும் கேட்டு மகிழுங்க.

солнце, я дремлю.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
4: நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு புதிய பாடல், ஜாலியா இருந்த ஒருத்தன் திரைப்படத்தில் இருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டு மகிழுங்கள்.

0: பை பை, டாடா, குட் பை.
1: ஜென்சி பீட்டு
2: ஆதரவு.
3: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: நேர்களை, சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 75-78 இடைப்பட்ட அளவில் இருக்கும்.
5: இன்னும் கிளம்பலையா?
6: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
5: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாரா ஸ்மல் தனி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
6: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
5: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
1: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/PC.

0: இங்கே அப்படி அதை கேளுங்க. உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் வீரர்கள் உந்தன் கையில், தோளில் சாய்ந்த கதைகள் பேச நமது விதையில் இல்லை. என்னுடைய இந்த பாடல் திறனை நம்ம மறந்து வரிகளை கவனிப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் கேள்வி கேட்க பெண் பதில் சொல்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். இதுதான் எனக்கு நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். இந்த ஒரு பாடலில் குறிப்பாக நினைத்து நினைத்து பார்த்தேன், நினைத்து நினைத்து பார்த்தால் இந்த இரண்டு பாடல்களுமே கேள்வி பதிலாக அமைக்கப்பட்டிருக்கும். நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காதலன் கேள்வி கேட்க காதலி பதில் சொல்வா. இன்னொரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இதற்கு மேல நான் பாடுனா நீங்க வானொலி பக்கமா இருக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நான் அதை வாயை திறந்தே சொல்லிடுறேன். பேசி போன வார்த்தைகள் எல்லாம் காலந்தோறும் காதலில் கேட்கும் சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா? பேசி போன வார்த்தைகள் எல்லாம் உனது பேச்சில் கலந்தே இருக்கும், உலகம் அழியும் உருவம் அழியுமா அப்படின்னு பாடியிருக்காங்க காதலி. காதலன் வந்து மன வருத்தத்தில் அந்த மன ஏக்கத்தோடு பாடும்போது, காதலி இந்த உலகத்தில் நான் இல்லைனாலும் என்னுடைய நினைவுகள் மூலம் எப்போதுமே உங்களை இருக்கிறேன் அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. இவ்வளவு அழகாக சிந்தித்து ஒரு காதலனுடைய அந்த வழியை போக்கக்கூடிய அளவிற்கு அழகாக இந்த பாடலை எழுதியிருக்கிறாரு நா முத்துக்குமார் அவர்கள். இதை பற்றி நான் படித்த பொழுது அது என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அதனால தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு தகவல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
1: ஆனந்தம் ஆரம்பம்.
2: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
3: மட்டன் சுக்கா.
4: அது இல்லங்க,
5: கொஞ்சம்
4: சாப்பாடு காணும். இந்த அங்க இருக்குது,
5: அது மட்டுமா?
4: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காதல் படைக்கும்
0: இடம்பெற்ற இன்னொரு பாடல் தீபாவளி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் அவரை வழங்கும் பாடல் கேட்டு மகிழுங்க.

0: ஒலியில் உல்லாசம்
1: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08
0: கேட்டாலே பரவசம்.
2: சில தமிழ் பாடல்கள் கேட்க ரொம்ப அழகா இருக்கும், வரிகளும் சுத்த தமிழ் வார்த்தைகளோட அழகா எழுதப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனா அதுல சில மறைந்த அர்த்தம் இருக்கிறனால அத அர்த்தமோட நம்ம கேட்டோம்னா அவ்வளவு அழகா இருக்காது. ஆனா நான் முத்துக்குமாருடைய வரிகள்ல அழகே என்னன்னா, அவருடைய பல்வேறு பாடல்கள்ல நம்மள கூச்சப்பட வைக்கிற மாதிரி எந்த வரிகளும் இருக்காது. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, பூ பறிக்க நீயும் போகாதே என்ற ஒரு பாடல் காதலன் காதலிய பார்த்து பாடுறாரு. ஆனா அதுல எவ்வளவு அழகா வர்ணிச்சிருப்பாரு பாருங்களேன். பூ பறிக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டை வருமா, ஏன்னா யார் அழகு அப்படின்னு போட்டி போட்டு சண்டை போடுவாங்களா. பொட்டு வைக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே கண்ணாடி கைகள் நீட்டுமா, கைகள் நீட்டி உன்னை கட்டி அணைத்துக்கும் அப்படின்னு சொல்றாரு. கோயிலுக்கு நீயும் போகாதே, கோபுரங்கள் சாஞ்சி பாக்குமா, யாருடா இந்த அழகி அப்படின்னு சாஞ்சி பாக்குமா. ஆட்டுக்குட்டி கூட இப்ப தாடி ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒரு தலை காதலுடன் தெரியுதடி அப்படின்னு பாடியிருக்காரு. குட்டி ஆடு கூட பெரிய மனுஷன் மாதிரி உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு உன்ன சுத்தி வருது அப்படின்னு பாடியிருக்காரு. இத ஒரு பெண்ணாக நம்ம கேட்கும் போது எவ்வளவு அழகா ஒரு பெண்ணையும் பெண் மேல இருக்கிற காதலையும் வர்ணிச்சு பாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படும். அப்படிப்பட்ட சிறப்பான வரிகளை எழுதியவர் தான் நாம் முத்துக்குமார் அவர்கள். உங்களுக்காக பாடல் சம்திங் சம்திங் திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300 மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
2: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
3: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
2: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
4: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மெயிலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
5: நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக 2 அழகான பாடல்கள். கிரீடம் திரைப்படத்தில இருந்தும், டும் டும் டும் திரைப்படத்தில இருந்தும், நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் இடம்பெற்ற பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி என்பதார் 8 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழ்னி. உங்களுக்காக ஒரு சிறிய தனிமுனைப்பு வரியை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை, சில மறதிகள் போதும் அப்படின்னு படிச்ச. இதை ஏன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, பல நேரத்துல என்ன ஒரு வாழ்க்கை மந்திரம் நமக்கு நடந்துச்சுன்னா, ஒரு வாழ்க்கை மந்திரத்தை நம்ம ஒப்பிச்சோம்னா நம்மளோட வாழ்க்கையை மாறும், மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா சில விஷயத்த நம்ம மறந்தோம், மன்னித்தோம், இல்ல அது வாழ்க்கையில நம்ம சிந்தனைகள்ல இருந்து ஒதுக்கி வச்சுட்டோம்னாலே நமக்கு மகிழ்ச்சி தானா வந்துடும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தன்மணிப்பு வரி புரிஞ்சிருக்கும்
1: முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாட்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
0: நேர்களை, இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக ஒரு பாடல். பரமசிவன் திரைப்படத்தில இருந்து வித்யாசாகர் இசையில் நா முத்துக்குமார் வரிகளோடு பிரியா சுப்பிரமணி வழங்கும் ஒரு பாடல். இவ்வளவு அழகான மென்மையான காதல் பாடல்களை எழுதிய இவர் இந்த மாதிரி துள்ளலான ஒரு பாடலையும் எழுதியிருக்கிறாரு. கேட்டு மகிழுங்க. நம்மை விட்டு அவர் சென்று விட்டாலும் அவருடைய படைப்புகள் என்றும் அறியாமல் நம் நெஞ்சங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் யாழினி. இன்று நான் படைத்த அங்கங்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி என்பதார் 8 கேட்டாலை பரவசம்.

0: ਸਤਿ ਸ਼੍ਰੀ ਅਕਾਲ ਜੀ।
1: ਓਏ ਠਰੂਏ ਘਰ ਦੇ ਜੁਆਈ।

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி. இது உங்க
1: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: வார இறுதி ஒலியில் உள்ள Brown gal is so hot. Baba honey.

கொண்டாடுங்க.

0: That's all we have for Punjabi songs. Hope you enjoyed. Thank you for tuning in to Oli 968.
1: Oli 968 இல் இதுவரை நீங்கள் கேட்டது பஞ்சாபி பாடல்கள். மீடியா காபூலி 968 இல் ஹிந்தி பாடல்கள். It's time for some Hindi tunes on your favorite station, Oli 968.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: அக்கறையில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவன் இக்கரவரும் அக்கறையில நெஞ்ச அவன
0: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
2: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போரா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
0: வார இறுதி ஒலியில் உல்லாசம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
4: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னிலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
3: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
4: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாக்கோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையான அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. உங்க mirakab.sg/ready-set-grow.
5: ஞாயிற்றுக்கிழமை அல்லது இப்பதான் வெளியில போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க, நீங்க எங்க இருந்தாலும் நிகழ்ச்சியை கேளுங்க. உங்களுக்காக விறுவிறுப்பான பாடல்கள் இடம்பெற போகுது. அதே நேரத்தில் உங்களை தன்முனைப்பு கொடுக்கிற மாதிரி சில தகவல்கள் எடுத்து வச்சிருக்கேன். அந்த தகவல் இன்னும் சற்று நேரத்தில்.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர்.

0: இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: அடேங்க அப்பா, அருமையான 80களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக கரகாட்டம் திரைப்படுத்திருந்தோம், என் ஜீவன் பாடுது திரைப்படுத்தினோம், பாடல்களை ஒளிபரப்பு செஞ்சிருந்தேன். இதில் இன்றைய எங்கே அங்கத்தில் நான் கொடுத்த குறிப்புகள், இந்த கட்டடம் 1854 கட்டப்பட்டது. இரண்டாவது குறிப்பு, ஒரு காலகட்டத்தில் இது ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது, இப்போ ஒரு கேளிக்கை விடுதியாக மாறிடுச்சு. கொஞ்சம் கூடுதல் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க, சிபிடி ஏரியாவில் இருக்குன்னு சொல்லியிருந்தப்போ பல நேர்கள் எனக்கு சரியான பதில்களை அனுப்பி வச்சிட்டீங்க.
2: நான் நாதன் பேசுறேன். நான் நினைக்கிறேன் சைம்ஸ் இருக்கு, சைம்ஸ் தான் எனக்கு நினைப்பு இருக்கு.
3: இந்த பள்ளியா இருந்த அந்த லொகேஷன் வந்து இப்ப வந்து சைம்ஸ் சொல்றாங்க, கான்வென்ட் ஆஃப் ஹோலி இன்ஃபன்ட் ஜீசஸ் அந்த பள்ளி, பெண்கள் பள்ளி. எனக்கு ஏன் இந்த பள்ளி வந்து ஒரு ஐ மீன் மெமரபிள் லொக்கேஷன்னா, நான் வந்து அங்கே ஆங்கில சீன தொடக்கப்பள்ளியில் படித்தேன். ஸோ 70s இந்த பள்ளி வந்து அருகாமையில் இருக்கிறதுனால எனக்கு அது தெரியும். நான் சக்திவேல், நன்றி, வணக்கம்.
1: சரியா சொன்னீங்க சக்திவேல். ஆமாங்க, இந்த கட்டடம் 1854 கட்டப்பட்டது, ஒரு காலகட்டத்தில் இது ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது, கான்வென்ட் ஆஃப் த ஹோலி இன்ஃபன்ட் ஜீசஸ் சேப்பல்னு அழைப்பாங்க. இதற்கு முன்பு 1852 ஃபாதர் ஜீன் மரி பரூல் இவர் வந்து

எனக்கு இந்த தனிமை கொஞ்சம் கூட பிடிக்கல. உன் வாசனை, உன் ஸ்பரிசம், அண்ட் யுவர் வைப். நீ என் கூட இல்லாட்டியும் நீ என் கூட இருக்கிற மாதிரி தோணுது.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாட்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்பியோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
2: காதருடன் ஒளியில் உல்லாசம்.
3: இன்றைய மூன்றுக்கும் என்ன தொடர்பாங்கத்துல மூன்று குறிப்புகளை கொடுத்திருந்தேன். வவ்வால், தேன் குருவி, அதன் பிறகு தேனி. இந்த மூன்றும் என்ன வேலையை செய்யும் கேட்டப்போ அந்த வேலையை எங்கள் வார்த்தையை பிடிச்சி பல நேரங்கள் சரியான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க.
4: வணக்கம் காதர். இந்த தேன் குலவி, அப்புறம் வந்து வவ்வால், இதெல்லாம் வந்து மகரந்த சேர்க்கை, பூக்கள்ல மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு ரொம்ப உதவுதுன்னு நான் நினைக்கிறேன்.
3: நினைக்க வேண்டாம், சரியான பதில் தான் பாலினேஷன், மகரந்த சேர்க்கை. இந்த பாலினேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ பூக்கள்லேயே ஆண்கள் பூ, பெண்கள் பூ இருக்கு. ஆண்கள் பூவை வந்து ஆன்டன் அழைப்பாங்க, பெண்கள் பூவை வந்து ஸ்திக்மான் அழைப்பாங்க. இந்த போலனை ஒவ்வொரு பூலேருந்து நகர்த்தி செல்லணும். அதாவது ஒரு ஆண் பூலேருந்து பெண் பூக்கு நகர்த்தி சென்றால் தான் அதன் பிறகு தொடர்ச்சியாக செடிகள் வளர முடியும், புதிய விதைகளை உருவாக்க முடியும், பழங்களை உருவாக்க முடியும். ஒரு செடினால, ஒரு பூனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. இந்த வேலையை தான் சில உயிரினங்கள் இயற்கையில செய்து, அதுல அறியாமல செய்யற மூன்று ஜீவராசிகள் தான் இந்த வவ்வால், தேனி, தேன்குருவி. ஏன்னா அது உணவை தேடி போகுது. உணவை தேடி போகும்போது இந்த பாலினேஷன் நடக்குதுன்னு இந்த தகவல் சொல்லுது. இந்த கேள்விக்கு பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.

0: jar. This pickle jar.
1: இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 பத்து நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
1: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
2: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
1: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: காதருடன் ஒளியில் உல்லாசம்.
2: இன்றைய இங்கே இங்கே அங்கத்தில்
3: சில மணிகள்
2: நான் கொடுத்த குறிப்புகள். இந்த இடம் 1835 கட்டப்பட்டது, 1836 திறக்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரு பூங்கா இருக்கு, இது ஒரு தேசிய நினைவு சின்னம். இந்த இடத்துக்கு பக்கத்துல பிரணாகான் அருங்காட்சியகம் இருக்குன்னு இந்த எக்ஸ்ட்ராலாம் குறிப்பு கொடுத்திருந்தேன் உங்களுக்கு. சரியான பதில்களை பல நேரங்கள் அனுப்பிட்டீங்க.
4: நீங்க சொன்ன எஸ்டி ஜார்ஜ் அமெரிக்கன் சர்ச். நன்றி, வணக்கம்.
5: வணக்கம் காதர், நீங்க குறிப்பிடுற இடம் வந்து இந்த ஆர்மேனியன் சர்ச் நினைக்கிறேன்.
2: ஐஷா, ராஜசேகரன், ரோஸ்மேரி, நீங்க எல்லாருமே சரியான பதில அனுப்பிச்சிட்டீங்க. நான் கொடுத்த குறிப்புகள் இந்த இடம் அதாவது ஆர்மேனியன் அப்போஸ்தோலிக் சர்ச் ஆஃப் சென்ட் கிரெகரி தி இல்லுமினேட்டர் இடத்தை குறிக்குது. இது ஒரு கிறிஸ்துவ தேவாலயம். இந்த இடத்தை ஜார்ஜ் ட்ரம்குல் கோல்மன் இவர் 1835 டிசைன் செய்து அதை கட்டியிருந்தாரு. நாளடைவில் இந்த சர்ச்சா இருந்து அதன் பிறகு இது ஒரு தேசிய நினைவு சின்னமா மாறிடுச்சு. ஏன்னா அது 1800 கட்டப்பட்ட ஒரு இடம்ல, இப்ப அது ஒரு மெமோரியல் பூங்காவா மாறிடுச்சு. அங்க வந்து அருங்காட்சியகம் இருக்கு. காலையில 10 மணிலிருந்து மாலை 6 மணி வரை இந்த இடம் திறந்திருக்கும். இந்த இடத்தை நீங்க சுத்தி பார்க்கலாம், ரொம்ப அழகா நிம்மதியா இருக்கும்னு இந்த தகவல் சொல்லுது. போட்டியில பங்கெடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு போட்டியகம் இடம்பெறும். அதனை அடுத்து உங்களுக்காக சூடான சினிமா செய்திகள்லாம் காத்திருக்குது, வேகமான பாடல்கள் காத்திருக்குது. தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

வணக்கப்பா. இன்றைய தலைப்பு உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தை பருவத்தை தட்டி எழுப்பிச்சுன்னு நினைக்கிறேன். பல நேர்கள் எனக்கு செய்திகள் குரல் பதிவு அனுப்பிட்டீங்க, நான் பேச போறேன் அந்த மாதிரி. வகுப்புல ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்கும் போது மாணவர்கள் பதில் சொல்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. பல நேர்களுடைய குரல் பதிவு நான் கேட்டிருந்தேன், நான் ஒளிபரப்ப முடியல. இருந்தாலும் உங்களுடைய செய்திகளுக்கும் குரல் பதிவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சிறு பிள்ளையா இருக்கும் போது உங்க நேரத்தை கடக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுவீங்கன்னு கேட்டிருந்தேன். பல நேர்கள் சொல்லியிருந்தீங்க. இங்க பாலர் மனோவியல் இது வந்து ஒரு 28 ஆண்டுகளுக்கு இந்த ஆராய்ச்சியை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்ப குழந்தைகள் வந்து வெவ்வேறு நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை போரிங்கா இருக்கு, எதுவுமே செய்ய தெரியலன்னா, அதை வெளியே போல வீட்டில் இருக்குன்னா, அவங்க வந்து கட்டங்களை எடுத்து அந்த லெகோ பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இவங்க பிற்காலத்துல பொறியாளர்களா ஆகலாம், ஆர்கிடெக்ட்ஸ் ஆகலாம், மென்பொருள் உருவாக்கம் அதாவது சாஃப்ட்வேர் டெவலப் செய்யலாம், அல்லது அவங்க வந்து ஏதாவது நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு பிரிவில் குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க இந்த விளையாட்டு பொருட்களை எடுத்து அல்லது பொம்மைகளை எடுத்து உரையாட ஆரம்பிக்கிறாங்க, கதை சொல்றாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆடுறாங்க. அது மாதிரினா அவங்க வந்து அப்பவே வந்து கதைகளை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய மூளை வளர்ச்சி எதை நோக்கி போகலாம்னா, அவங்க ஒரு எழுத்தாளர் ஆகலாம், அல்லது அவங்க நடிகர்களாகலாம், மனோவியல் நிபுணர்களாகலாம், அல்லது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகலாம்னு இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது எதுவுமே செய்யாம அப்படி எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காங்களே, ஒரு 30 நிமிடம் அதே அப்படியே ஏதோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் எந்த செயலும் ஈடுபட மாட்டாங்க. ஐயோ நம்ம குழந்தைக்கு என்னது, எதுவுமே சரியாக செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, இவங்களாம் அப்சர்வர்ஸ், இவங்க எல்லாத்தையும் அப்படியே பார்வையிடுறாங்க, அவங்க எல்லாத்தையும் உள்வாங்குறாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் பிற்காலத்தில் என்னவோ ஆகலாம்னா, அவங்க வந்து ஆராய்ச்சியாளர்களாகலாம், மனோவியல் நிபுணர்களாகலாம், அல்லது அவங்க வந்து விஞ்ஞானிகள் கூட ஆகலான்னு இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இறுதியாக த மூவர்ஸ், ஒரே இடத்துல உட்கார மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு பாஞ்சிக்கிட்டு தாவிக்கிட்டு அதாவது மரங்களை ஏறிக்கிட்டு இல்லாத அடுக்கிக்கிட்டு இந்த மாதிரி நவுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவர்களை மூவர்ஸ் என்று அழைக்கிறாங்க. இவர்கள் நிபுணர்களாகலாம், அல்லது இவங்க வந்து விளையாட்டில் ஈடுபடலாம், இந்த இமர்ஜென்சி ரெஸ்பாண்டர்ஸ் இருக்காங்களே அவசர சேவைகளை ஈடுபடலாம், அல்லது இவங்க வந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம், இவன்ட் ஆர்கனைசர்ஸ் ஆகலான்னு இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க இந்த 4 பிரிவுகளை ஏதாவது ஒரு பிரிவுல இருக்கலாம் அல்லது இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கீங்க, நீங்க எந்த மாதிரி செயல்களை இப்ப செய்றீங்கன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்லப்பா நீங்க சொன்னதுக்கு நான் இப்ப செய்யறதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்குள்ள அந்த குழந்தை இன்னும் உயிரோடு தான் இருக்கு. அந்த குழந்தைக்கு எப்போதுமே நீங்க அங்கீகாரம் கொடுக்கணும், அப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்.

0: சமையல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? டீ கடையில தொழில்நுட்ப செய்து இப்ப பலருக்கும் சமையல் அப்படின்றது சமைக்கிறோம் சாப்பிடுறோம் அப்படின்னு மட்டும் இல்லாம நித்யா அவங்களுடைய படிப்பை வந்து படிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் அமைஞ்சிருக்கு. பலர் இப்ப வந்து காணொலிகள் செஞ்சிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் யூடியூப்னு கலக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருவராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் செயலி உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில்தான் இந்த செயலியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கும் சமையல் பிடிக்கும். இந்த மாதிரி காணொலிகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்களுக்கு சில நேரத்துல ஒரு காணொலியை பார்க்கும்பொழுது அதுல சில விஷயங்கள் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கலாம். ஆனா பட்டுன்னு அதுல என்ன பொருட்களை பயன்படுத்துறாங்க, எப்படி வந்து அதை சமைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கலாம். அப்படிப்பட்ட சவால்களை எதிர்நோக்கிறவங்களுக்கு தான் காத்துக்கிட்டே இருக்கு ஓஸ்டா அப்படின்ற ஒரு செயலி.
1: ஓஸ்டாவா?
0: ஆமா, இந்த செயலியில உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
0: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
0: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி காசுதான்.
0: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
0: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
0: இப்பொழுது நம்முடைய இன்ஸ்டாகிராம் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது பேர் வந்து சாஃப்ட் லான்ச்சிங் தான். ஆஹா, ஆமா. நீங்க என்ன செய்யலாம்? ஒரு புகைப்படத்தை லேசா ப்ளர் பண்ணிடலாம். புதுசா ஒரு மின் பொருளா தேவையில்லை.
4: பிக்சல் பண்றது.
0: ஆமா, அப்படி லேசா, அப்படியே லேசா நீங்க தடவி விட்டீங்க போதும், அதை அப்படியே மறைச்சிடும். அதன் பிறகு நீங்க புகைப்படத்தை பதிவேடு செய்யலாம்.
4: நல்லா இருக்கே, நல்லா இருக்கே, அடடா யாருப்பா இதுவங்க அப்படின்னு சொல்லி அந்த நபரை தொடர்ந்து நம்ம ஒரு மாதிரி பின் தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய லைக்ஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஏத்துறதுக்கு இதுவும் ஒரு நல்ல வழி நினைக்கிறேன்.
0: காதலன் காதலி இருந்தா பரவாயில்ல. நமக்குதான்
4: என்னது குமரெல்லாம் வருது.
0: இல்ல, பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய மனு குமரில பத்தி சொல்றேன். அவங்களுக்காக பேசினேன்.
4: அப்படியா?

0: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு
2: போனதானே? விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
4: பாத்தீங்களா, இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நீங்க ஓடி போயிடுங்க. அப்படி ஒண்ணு பண்ணலாம்,
5: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
6: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்கன்னு.
7: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
6: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
7: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
6: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
3: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
7: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
6: ரஃபி நவீன் வழங்கும்
2: நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சுலபமாக கூடியவை நம்முடைய கைத்தொலைபேசிகள். அதான் உலகமா அமைஞ்சிருக்கு. பக்கத்துல கொண்டு பேசுறோமோ இல்லையோ, ஆனா தூரத்துல இருக்கிற யாரு கூடயாவது பேசிட்டுதான் இருக்கும். சமூக வலைதளத்துல ஸ்க்ரோலிங் பண்ண ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், அந்த மாடல் போயிட்டே இருக்கும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில பல முக்கியமான தருணங்களை இந்த கைத்தொலைபேசி திருடி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்க கூடிய சில விஷயங்களையோ இந்த கைத்தொலைபேசி கொடுத்துட்டா இருக்கு, அதுக்கான வசதிகளை கொடுத்துட்டா இருக்கு. அதுல ஒன்றுதான் அடுத்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். வழக்கமா முன்பு காலங்களில் ஒரு காப்பி வந்து நம்ம வந்து ஒரு போட்டோஸ்டே பண்ணணும் அப்படின்னு நம்ம பயன்படுத்த முடியும். அதாவது ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து இணையத்தில் வந்து நம்ம மற்றவங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்ப வேண்டியிருக்கும். ஆனால் அந்த மாதிரி புகைப்படம் வந்து கைத்தொலைபேசியில் எடுக்கும்போது தெளிவாக இல்லாமல் இருக்கலாம். சில நேரத்தில் எழுத்துக்கள் தெரியாமல் இருக்கலாம், கையொப்பம் சரியாக தெரியாமல் இருக்கலாம். அதையெல்லாம் வந்து சுலபமாக நீங்கள் வந்து கையாளுறதுக்கு இப்போ நோட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. கைத்தொலைபேசியில் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு புதிய நோட்ஸில் எடுத்து போறீங்கன்னா அங்கே ஒரு புதிய ஒரு டாக்குமெண்ட் திறக்கும் பொழுது ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சுன்னா நீங்கள் பார்த்து திறந்து செயல்படும்

செலவழிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

அஜீவ் செய்யறது எனக்கு சரியா புரியல தெரியல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. மீண்டும் ஒருத்தர சொல்றேன், சாட் ஜிபிடி திறந்து அதுல இமேஜ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும், அதை நீங்க கிளிக் செய்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புகைப்படங்கள் இமேஜஸ் வந்து விழும். அதுல சிபி ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும், அதை கிளிக் செய்து எந்த ஒரு படத்தை நீங்க ஸ்டிக்கராக மாத்த விரும்புறீங்களோ அதை கிளிக் செய்து அப்லோட் செய்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் கூட வராது உங்களுடைய புகைப்படம் அழகா ஜிஃப் மாதிரி ஒரு 10-16 ஜிஃப் கொடுக்குதுங்க. கியூட் கியூட்டா இருக்கு, குட் மார்னிங் சொல்லுது, ஹேன்னு, அமேசிங்றது, அப்ரூவ்ன்றது, கியூட்டா இருக்கு. சரி முயற்சி செய்யுங்க, அப்படியே உங்களால முடியலனாலும் ஒலி வாட்ஸ்அப் செய்து அனுப்புங்க, உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். சரியா?

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள
1: இன்னுமா இதுவரைக்கும் பார்த்து பார்த்து நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து நான் சொல்லக்கூடிய இரண்டு இணைப்பக்க முகவரிகளை நீங்க குறிச்சிட்டு வச்சுக்கீங்களேன், அதுல பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களை தட்டுக்க ஆளே இல்ல. முதல் இணையப்பக்கம் டைப்பிங் கிளப், அந்த பக்கத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்கும். ஒரு ஒரு பகுதியில நீங்க முடிக்கும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாம். உங்களுடைய டைப்பிங் வேகத்தை பொறுத்து நீங்க அடுத்த நிலைக்கு போகலாம். இப்படியாக பயிற்சி செய்யும் பொழுது நல்ல வேகமாக நீங்க டைப் செய்ய தட்டச்சு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த இணையப்பக்க முகவரி, அடுத்த இணையப்பக்க முகவரி ஜெட் டைப். இது வந்து ஒரு கேமிங் இணையப்பக்கம் மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு மேல இருந்து ஒரு ஒரு பொருளை விழுந்துட்டு இருக்கும், அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க டைப் செய்யணும். ஒரு கேம் மாதிரி இருக்கும், விளையாட்டு போலவே இருக்கும். அந்த வார்த்தைகளை நீங்க டைப் செய்ய டைப் செய்ய அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்படியாக பயிற்சி செய்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்க ஜெட் வேகத்துல டைப் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க.

ஒலியில் உல்லாசம். மீண்டும் ஒரு வார இறுதி இரவு பொழுதுல உங்க எல்லாரையும் நான் சந்திக்க வந்துட்டேன். ஹலீமா அஸ்மா, நல்லபடியாக உங்களுடைய இந்த இரவு பொழுது போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புறேன். சாப்பிட்டு இருப்பீங்க, இளைப்பாறிக்கொண்டு இருப்பீங்க. அதே நேரத்துல உங்களுக்காக இந்த அங்கத்துல நல்ல நல்ல பாடல்கள், அங்கங்கள், தகவல்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குதுங்க. பாஸ் என்கிற மாஸ்கரன் படத்துல இருந்து ஹரிச்சரன் கொண்டு வரும் பாடலை முதல்ல கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து மிரட்டல் படத்துல இருந்து ஆலாவ் ராஜு, ஸ்வேதா மோகன் கொண்டு வரும் பாடல். இதோ உங்க சேவைகளுக்கு, இது உங்க ஒலியில் உள்ள Awesome.

ஒளியில் உள்ள சிம்பி காட்சி வந்துருக்க லவ் பசார் இடத்துக்கு சென்று பல பேரும் நீங்க சாப்பிட்டிருப்பீங்க. ரஃபல்ஸ் கீழ இருக்கும் இந்த இடத்தின் பழைய பெயர் தெலுக் ஆயே சந்தை. 1820களில் இதன் ஆரம்ப சந்தை கடலோரத்துல இருந்துச்சு. மரத்தாலும் ஓலை கூரையாலும் இந்த சந்தையை செஞ்சிருந்தாங்களா. ஆரம்ப கட்டடம் பாதுகாப்பற்றதாக இருந்ததுனால 1833 புதிய கட்டடம் அமைக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த கடற்பகுதியை மண்ணால் நிரப்பி நிலமாக்கும் பணிக்காக 1879 பழைய சந்தை அகற்றப்பட்டு இருந்துச்சு. 1972 மீன் காய்கறி போன்ற பொருள்களை விற்ற சந்தை சமைத்த உணவு விற்கும் உணவு நிலையமாக மாறியது. அதன் பிறகு பல பேர் வர ஆரம்பிச்சாங்க, அங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. 1973 June 28 அன்று அது ஒரு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. ஆமாங்க, லவ் பசார் ஒரு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. ரயில் பாதை பணிகளுக்காக 86 கட்டடம் தனித்தனி பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அதன் பிறகு அது மீண்டும் பொருத்தப்பட்டு 89 லவ் பசார் என்று அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்டது. லவ் பசார்ல என்ன அர்த்தம் அப்படின்னா பழைய சந்தைன்னு அர்த்தம். அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஆரம்ப சந்தை கடலோரத்துல இருந்தது இல்லையா. அதனால மீனவர்கள் அவங்களுக்கு பிடித்த மீன்களை நேர சந்தைக்கு கொண்டு வர முடிஞ்சது. இப்ப இங்க நின்றீங்கன்னா அலுவலக கட்டடங்கள் தெரிகின்றன. லவ் பசாட்டின் இந்த கட்டடத்தின் அழகான இரும்பு பாகங்கள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் தயாரிக்கப்பட்டு சிங்கப்பூருக்கு கொண்டு வரப்பட்டன.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: ஒளியில் உல்லாசம். உங்களுக்காக ஒரு கதை எடுத்துட்டு வந்திருக்கேன். தையல்காரர் பற்றின ஒரு கதை. தையல்காரர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எப்போதுமே ஒரு குறிப்பேடு, ஒரு புத்தகம் வச்சிருப்பாங்க. அதுலதான் எல்லாமே இருக்கவங்க. அது காணா போச்சுன்னா அவ்வளவுதான். இந்த சட்டையின் கை நீளத்தை குறைக்கணும், இந்த கால் சட்டையின் உயரத்தை குறைக்கணும், இந்த பொத்தான நம்ம மாற்றணும், இப்படி திருத்த வேண்டியதை எல்லாமே அவங்க அந்த புத்தகத்துல அல்லது குறிப்பேடுல எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் புதிதா தைத்த சட்டைய அவங்க அணிந்து பார்த்தாங்க. அளவு சரியா இருக்கா அப்படின்னு தையல்காரர் கேக்குறாரு. அதற்கு இவங்க சொல்றாங்க, ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க, சரியா இருக்கு, இதையும் உங்க குறிப்பேட்டுல நீங்க எழுதிக்கீங்க அப்படின்னு அந்த வாழ்க்கையாளர் தையல்காரரை பார்த்து சொல்றாங்க. தையல்காரருக்கு சிரிப்பு வந்துருச்சு. திருத்த வேண்டியதை மட்டும்தாங்க நான் இந்த புத்தகத்துல எழுதுவேன், அதுதான் சரியா உங்களுக்கு அளவு எல்லாமே இருக்கு, இதை எதுக்கு நான் எழுதணும்னு இவர் சிரிச்சுக்கிட்டே திரும்ப அந்த வாடிக்கையாளர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அந்த வாடிக்கையாளர் என்ன சொன்னாங்கன்னா, எதை நீங்க திருத்தணும் அப்படின்னு எழுதுறீங்கன்னு தவிர, திருத்தினத சரியா செஞ்சத நீங்க எழுதாத போது திருத்தங்களை மட்டுமே நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா, அது உங்களுடைய மனநிலைய பாதிக்காதான் அப்படின்னு வாடிக்கையாளர் கேட்கிறாங்க. அவங்க, நம்முடைய மனதிலும் இப்படி ஒரு குறிப்பேடு நமக்கு இருக்கணும். சொதப்பிய ஒரு வேலைய நீங்க நினைவுல வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா நல்ல முடிச்ச 10 வேலைகளையும் நீங்க குறிச்சு வச்சுக்கணும், அத மறந்துடாதீங்க. காகிதத்துல இருக்கிற அந்த கருப்பு புள்ளியை மட்டும் கவனிக்காதீங்க, சுத்தி இருக்கிற அந்த வெள்ளை நிறத்தையும் கவனிங்க, ரொம்ப முக்கியம்.
1: பாலிண்ட்ரோம் பாட்டு பாடலாமா?
2: என்னது பாலிண்ட்ரோமா?
1: ஒரு வார்த்தையா இல்ல சென்டென்ஸா திருப்பி படிச்சாலும் அப்படியே வந்தா அது பாலிண்ட்ரோம்.
2: எப்படி?
1: மேடம், MADAM, திருப்பி படிச்சாலும் மேடம், அப்படிதான்.
2: ஐயோ கஷ்டமா இருக்குமே.
1: இங்கிலீஷ்ல இல்ல, தமிழ்ல தான்.
2: போடாங், சான்ஸே இல்ல. தமிழ்ல எக்ஸாம்பிள் சொல்லு.
1: விகட கவி, தாத்தா, பாப்பா, காக்கா, இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அதனால நீ பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது.
2: நீயே பாடு, நான் முடிஞ்சா ட்ரை பண்றேன்.
1: ஓகே, காட் இட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
2: மட்டன் சுக்கா
1: அது இல்லங்க,
3: கொஞ்சம்
1: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது
3: அது மட்டுமா?
1: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
1: ஹலீமா
3: நாங்க படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

ஹலீமா அஸ்மானுடன் ஒலியில் உல்லாசம். ஜெனரேஷன் இஃபெக்ட் என்றால் என்ன? இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போறேன், கேளுங்க. ஒரு தகவலை வெறுமனே நம்ம வாசிக்கிறத விட அந்த கேள்விக்கான பதிலை நம்ம தேடும் போது அந்த ஒரு தகவல் நம்ம மனசுல நீங்கா இடம் பிடிச்சிருக்கும், பல நாட்கள் நினைவுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பதிலை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சோம் இல்லையா, நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துருக்கோம். 86 ஆய்வுகள்ல கிடைத்த 445 முடிவுகள்ல ஆராய்ந்த பெரிய ஆய்விலும் வெறுமனே வாசித்த தகவலை விட அவங்களே சொந்தமா உருவாக்கிய தகவல் இல்ல அவங்களே கண்டுபிடிச்ச ஒரு பதில் அவங்களுடைய மனசுல போய் பதிஞ்சிருக்கு, நன்றாக நிற்குது அப்படின்னு சொல்லப்படுது. எளிமையா சொல்ல போனா புத்தகத்தை நம்ம 10 முறை வாசித்தாலும் அதை வாசிக்கிறத விட இப்ப நான் என்ன படிச்சேன் அப்படின்னு உங்களை நீங்க சோதிச்சு பார்க்கும் போது அந்த ஒரு தகவல் உங்களுடைய மனசுல இன்னும் பல நாட்கள் பல மாதங்கள் இருக்குமா?

விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க. இன்றைக்கு நான் வழங்கின பாடல்கள் தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு திங்கட்கிழமை நான் விடுப்புல இருப்பேன். செவ்வாய்க்கிழமை உங்களை சந்திக்க வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் ஹலீமா அஸ்மான். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல இருந்து ஏவி பூஜா விஜய் யேசுதாஸ் கொண்டு வரும் பாடலோடு வெட்டிச் செல்கிறேன். இது உங்க ஒலியில் உல்லாசம்.

வணக்கம் நேயர்களே, நள்ளிரவு 12 மணிக்கு மேல் உங்களை திங்கள் அன்று சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியின் இறுதி தொகுப்பை உங்களுக்காக பின்னிரவு 1 மணி வரையிலும் வழங்க வந்துட்டேன். நான் சஜினி. இன்றைய தொகுப்பில் உங்களுடைய மூளையை சார்ந்த சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களுக்கு வழங்க போறேங்க. இதுல ரொம்ப முக்கியமானது ChatGPT. இந்த தொழில்நுட்பத்தை நீங்க அதிகம் பயன்படுத்துறீங்களா அப்படின்னா நீங்க கண்டிப்பா தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். உங்களுக்காக தகவல் இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம்பெறவிருக்கின்றது. அதற்கு முன்பு வாங்க பாடல்களை கேட்டு ரசிக்கலாங்க. இது உங்கள் ஒளியில் உல்லாசம்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
2: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
0: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
2: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், நியூட்ரன் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
4: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
2: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
4: பலன் கிடைச்சா
2: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. உங்க mirekap.sg/ready-set-grow.
3: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
5: அக்கறையில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவ இக்கறவரும் அக்கறையில நெஞ்ச அவன
3: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
6: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
3: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டு

எங்க பார்த்தாலும் சுத்தி பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கின்றதுங்க. இப்ப செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லும் பொழுது செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு இப்ப அதிகரித்துள்ளது. இதனாலேயே நமது மூளைக்கு அதிக பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு நரம்பியல் நிபுணர்கள் சொல்றாங்க. உதாரணத்திற்கு சேட் ஜிபிடி. இப்ப சேட் ஜிபிடி அப்படின்னு சொல்லும் பொழுது நாம சேட் ஜிபிடியில ஒரு கேள்விய தட்டச்சு செய்தோம்னா அது நமக்காக ஒரு பதில வந்து கண்டுபிடிச்சு வந்து சொல்லிடுறோங்க. அல்லது ஒரு தலைப்பு தொட்டு நாம ஒரு கட்டுரையை எழுத சொல்றோம், சேட் ஜிபிடியை ஆய்வு செய்து கட்டுரையை நமக்கு எழுதி கொடுத்துறோம். ஆனா இந்த மாதிரி நாம அதிகம் சேட் ஜிபிடியை நம்பி சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா நமது மூளையின் செயல்பாடு குறைகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஞாபக சக்தியும் குறைகிறது என்று நரம்பியல் நிபுணர்கள் சொல்றாங்க. சில நபர்களோ வேலை இடத்துல நடக்கும் பிரச்சனைகளை வந்து சேட் ஜிபிடி கிட்ட சொல்றாங்க. சேட் ஜிபிடியோ இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை வந்து அது வந்து பரிந்துரைக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா நம்ம சுயமாக யோசனை செய்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் திறனை நாம வந்து இழக்கிறோங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில முன் செல்வதற்கு தேவையான இந்த முக்கிய திறனை நாம இழந்துருவோம். அது மட்டும் இல்லைங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ், அதாவது நம்ம நல்லா யோசித்து சிந்தித்து செயல்படுற அந்த திறனையும் நாம இழந்துருவோம். இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை நாம அதிகம் சார்ந்து நம்பி இருந்தால். ஆகையால நேயர்களே, உங்களுடைய சேட் ஜிபிடியின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மூளையை பயன்படுத்தி அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள். அது மட்டும் இல்ல, நீங்களாகவே ஏதாச்சும் ஒரு ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இணையத்திற்கு போங்க. பற்பல இணைய பக்கங்களை வந்து நல்லா பாருங்க. உங்களுடைய சொந்த தகவல்களை சேகரித்து அந்த ஆராய்ச்சிக்கு தேவையான தகவல்களை நீங்களே சேகரித்தால் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய மூளைக்கு இன்னும் பயனுள்ளதாக அமையும்.

0: ஒரு தேநீர் போட்டு தரவா?
1: உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: Come on baby, let's go on the bullet. On the bella, party, girl, on duet.
1: உங்க மாதிரி இருக்கு, ஒரு யோட கொண்டாடுங்க.

உடலில் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லணும்னா அது இருதயம் கிடையாதுங்க, நமது மூளை. நமது மூளை தாங்க நமது உடல் சீராக இயங்குவதற்கு முக்கிய காரணம். அல்சைமர்ஸ், மறதி நோய் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கு உங்களுடைய மூளையின் ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளணும். உங்களுடைய மூளையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஒரு வழி புதிய அணுக்களை உருவாக்குவது, அதாவது புதிய பிரெயின் செல்ஸ் உருவாக்குவது. இதற்கு நீங்க என்ன செய்யலாம்னா எடை தூக்கலாங்க, அதாவது weight lifting, resistance training அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எடை தூக்கி நீங்கள் உடற்பயிற்சி செய்தால் உங்களுடைய மூளையில் புதிய அணுக்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு ராபர்ட் லவ் என்கிற நரம்பியல் நிபுணர். இதற்கு காரணம் நீங்கள் எடையை அதிகம் தூக்கும் பொழுது உங்களுடைய தசைகள் வளர்ச்சி அடைகின்றன. உங்களுடைய தசைகள் வளர்ச்சி அடைகின்ற போது BDNF, brain derived neurofactors அப்படிங்கிற ஒரு அமிலம் சுரக்கப்படுகின்றது. இந்த அமிலம் உங்களுடைய மூளைக்கு ரொம்ப உதவியான ஒரு அமிலம். புதிய அணுக்களை உருவாக்க இந்த அமிலம் உதவுகின்றது. அது மட்டும் இல்ல, உங்களுடைய மூளையின் செயல்பாட்டை வலுப்படுத்தவும் இந்த அமிலம் ரொம்ப உதவியாக இருக்கின்றது. ஆகையால weight lifting அதிகம் செய்யுங்க. நீங்க உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றுதான் இந்த உடற்பயிற்சியை செய்யணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாதுங்க. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எடையை தூக்கி உடற்பயிற்சி செய்தாலுமே இது உங்களுக்கு உதவியாக அமையும்.

ஒவ்வொரு நாளும் நாம தொழில்நுட்பத்தை அதிகம் பயன்படுத்துறோங்க. காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரையிலும் நாம ஒன்று கையடக்க தொலைபேசிலேயே இருக்கோம், அல்லது வேலை இடத்துல கணினியிலேயே இருக்கோங்க. தொடர்ந்து நமது மூளை வேகமாக வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. ஓய்வில்லாமல் தொடர்ந்து இந்த மாதிரி வேலை செய்து கொண்டு இருந்தால் உங்களுடைய மூளைக்கு அதிக பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு நரம்பியல் நிபுணர்கள் சொல்றாங்க. ஆகையால நீங்க என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் சுமார் 20 நிமிடங்கள்ல இருந்து 30 நிமிடங்கள் வரையிலும் நீங்க கையடக்க தொலைபேசி அல்லது கணினி எதுவுமே பயன்படுத்தாமல் நீங்க வெட்ட வெளியில அப்படியே பார்த்து நிக்கணுங்க. அதாவது டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்க செய்யணும். இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு சூழல்ல இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பாக அமையும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. அது வந்து மரங்களா இருக்கட்டும் சரி, அல்லது வானத்தை நோக்கி பார்த்தாலும் இருக்கட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் சுமார் 20-30 நிமிடங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மூளைக்கு நீங்க ஒரு ஓய்வு கொடுக்கறீங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து ஒரு ரீசெட் மாதிரி, உங்களுடைய மூளைக்கு ஒரு ரீசெட் மாதிரி அப்படின்னு நரம்பியல் நிபுணர்கள் சொல்றாங்க. இதை செய்யும் பொழுது உங்களுடைய மூளையில் இருக்கும் அணுக்கள் சீரமைக்கப்படுகின்றன. முயற்சி செஞ்சு பாருங்க, உங்களுடைய மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
2: என்னோ நாங்க உங்க கூடயே இருப்போம்.
3: சகியே சகியே சகித்தால் என்ன,
2: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.
4: Awesome.

நண்பர்களே, உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய மூளையின் ஆரோக்கியத்தை நீங்க எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற சில குறிப்புகளை நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். அது மட்டும் இல்ல, சேட் ஜிபிடிய அதிகம் பயன்படுத்துறதுனால உங்களுடைய மூளைக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிற தகவல்களையும் நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேங்க. அதாவது நான் சொல்லியிருந்த மாதிரி, நமது உடலில் ரொம்ப முக்கியமான உறுப்புகளில் ஒன்று நமது மூளை. நமது மூளையின் ஆரோக்கியத்தை நீங்க நல்லா பாதுகாத்திடுங்க, அதை மேம்படுத்திடுங்க, அப்ப நீங்களும் சிறப்பா இருப்பீங்க. இந்த தகவலோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: பரவசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: இன்னுமா இதுவரைக்கும் பார்த்து பார்த்து நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து நான் சொல்லக்கூடிய இரண்டு இணைப்பக்க முகவரிகளை நீங்க குறிச்சிட்டு வச்சுக்கீங்களேன். அதுல பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களை தட்டுக்க ஆளே இல்ல. முதல் இணைய பக்கம் டைப்பிங் கிளப். அந்த பக்கத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்கும். ஒரு ஒரு பகுதியில நீங்க முடிக்கும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாம். உங்களுடைய டைப்பிங் வேகத்தை பொறுத்து நீங்க அடுத்த நிலைக்கு போகலாம். இப்படியாக பயிற்சி செய்யும் பொழுது நல்ல வேகமாக நீங்க டைப் செய்ய தட்டச்சு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த இணையப்பக்க முகவரி. அடுத்த இணையப்பக்க முகவரி ஜெட் டைப். இது வந்து ஒரு கேமிங் இணையப்பக்கம் மாதிரியே இருக்கும். பாக்குறதுக்கு மேல இருந்து ஒரு ஒரு பொருளை விழுந்துட்டு இருக்கும். அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க டைப் செய்யணும். ஒரு கேம் மாதிரி இருக்கும், விளையாட்டு போலவே இருக்கும். அந்த வார்த்தைகளை நீங்க டைப் செய்ய அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்படியாக பயிற்சி செய்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்க ஜெட் வேகத்துல டைப் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க.

மறைந்து

இவருக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சுலபமாக கூடியவை நம்முடைய கைத்தொலைபேசிகள். அதான் உலகமா அமைஞ்சிருக்கு. பக்கத்துல கொண்டு பேசுறோமோ இல்லையோ, ஆனா தூரத்துல இருக்கிற யாரு கூடயாவது பேசிட்டுதான் இருக்கும். சமூக வலைதளத்துல ஸ்க்ரோலிங் பண்ண ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், அந்த மாடல் போயிட்டே இருக்கும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில பல முக்கியமான தருணங்களை இந்த கைத்தொலைபேசி திருடி இருந்தாலோ, நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்கக்கூடிய சில விஷயங்களையோ இந்த கைத்தொலைபேசி கொடுத்துட்டுதான் இருக்கு. அதுக்கான வசதிகளை கொடுத்துட்டுதான் இருக்கு. அதுல ஒன்றுதான் அடுத்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். வழக்கமா முன்பு காலங்களில் ஒரு காப்பி வந்து நம்ம வந்து ஒரு போட்டோ ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நம்ம பயன்படுத்த முடியும். அதாவது ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து இணையத்தில் வந்து நம்ம மற்றவங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்ப வேண்டியிருக்கும். ஆனால் அந்த மாதிரி புகைப்படம் வந்து கைத்தொலைபேசியில் எடுக்கும்போது தெளிவாக இல்லாமல் இருக்கலாம். சில நேரத்தில் எழுத்துக்கள் தெரியாமல் இருக்கலாம், கையொப்பம் சரியாக தெரியாமல் இருக்கலாம். அதையெல்லாம் வந்து சுலபமாக நீங்கள் வந்து கையாளுறதுக்கு இப்போ நோட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. கைத்தொலைபேசியில் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு புதிய நோட்ஸில் எடுத்து போறீங்கன்னா அங்கே ஒரு புதிய ஒரு டாக்குமெண்ட் திறக்கும் பொழுது ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சுன்னா நீங்கள் அழகாக
1: நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
2: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக

0: தந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ
2: சுட சுட விருந்தே
0: போடப்பா
2: போட்டுருவோ
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
3: வாடவா உன் பாடலை
2: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
1: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள்
2: உங்க மனம் கவர்ந்த பாடல்களை காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
2: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி
2: கேட்க தவறாதீங்க.
4: என்ன ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல
2: சில நேரங்கள்ல ஒருவேளை நிச்சயதார்த்தாச்சுன்னா விரல் மட்டும் இருக்கும், முகத்தை வந்து அப்படி ஏதோ பயன்படுத்தி மென்பொருளை பயன்படுத்தி முகத்தை அப்படியே லேசா மறைக்கிற மாதிரி எல்லாம் காமிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தவங்களை சாஃப்ட் லான்ச் பண்றதுக்கு சொல்லணும், ஆனா சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சாஃப்ட் லான்ச் பண்றதுக்காக இப்பொழுது நம்முடைய இன்ஸ்டாகிராம் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது பேர் வந்து சாஃப்ட் லான்ச்சிங் தான். ஆஹா, ஆமா, நீங்க என்ன செய்யலாம், ஒரு புகைப்படத்தை லேசா ப்ளர் பண்ணிரலாம். புதுசா ஒரு மின் பொருள் தேவையில்லை,
1: பிக்சல் பண்றது.
2: ஆமா,
1: ஓ
2: ஆமா, அப்படியே லேசா அப்படியே லேசா நீங்க தடவி விட்டீங்க போதும், அதை அப்படியே மறைச்சிடும். அது பிறகு நீங்க புகைப்படத்தை பதிவேடு செய்யலாம்.
1: நல்லா இருக்கே, நல்லா இருக்கே, அடடா யாருப்பா இதுவங்க அப்படின்னு சொல்லி அந்த நபரை தொடர்ந்து நம்ம ஒரு மாதிரி பின் தொடர்ந்து அவங்கள்ட்ட நிறைய லைக்ஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஏத்துறதுக்கு இதுவும் ஒரு நல்ல வழி நினைக்கிறேன்.
2: காதலன் காதலி இருந்தா பரவாயில்ல, நமக்குதான்
1: மனக்குமரல் பத்தி சொல்றேன், அவங்களுக்காக பேசினேன். அப்படியா? 9

0: சமையல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? டீ கடையில தொழில்நுட்ப செய்து இப்ப பலருக்கும் சமையல் அப்படின்றது சமைக்கிறோம் சாப்பிடுறோம் அப்படின்னு மட்டும் இல்லாம நித்யா அவங்களுடைய படிப்பை வந்து படிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் அமைஞ்சிருக்கு. பலர் இப்ப வந்து காணொலிகள் செஞ்சிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் யூடியூப்னு கலக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருவராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் செயலி உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில்தான் இந்த செயலியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு சமையல் பிடிக்கும். இந்த மாதிரி காணொலிகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்களுக்கு சில நேரத்துல ஒரு காணொலியை பார்க்கும்பொழுது அதுல சில விஷயங்கள் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கலாம். ஆனா பட்டுன்னு அதுல என்ன பொருட்களை பயன்படுத்துறாங்க, எப்படி வந்து அதை சமைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கலாம். அப்படிப்பட்ட சவால்களை எதிர்நோக்கிறவங்களுக்கு தான் காத்துட்டே இருக்கு ஓஸ்டா அப்படின்ற ஒரு செயலி.
1: ஓஸ்டாவா?
0: ஆமா, இந்த செயலியில உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சமையல் குறிப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்படுறீங்களோ அந்த ஒரு இணைப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா அது அழகா என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி சமைக்கணும் அப்படின்னு புட்டு புட்டு வச்சிடும்.
1: என்ன சொல்றீங்க?
0: ஆனா ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் நீங்க காசு கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன்.
1: இப்ப வாங்க வள்ளிக்கு.
0: ஆனா இந்த வகையா ரொம்ப சுலபமா
1: தொழில்நுட்ப
0: செய்து

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை வணக்கம் சிங்கை நான் ஜீனி 2.0
1: சத்ரி எந்திரிங்க
2: ரவி எதுக்கு
1: நீங்கள்
2: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி வணக்கம் சிங்கை கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.
1: நேர்களே, இந்த அங்கத்தை நான் ஒரு சிறிய கதையோட ஆரம்பிச்சு வைக்கலாம் அப்படின்னு நினைத்தேன். அது என்னன்னா, ஒரு கடற்கரை ஓரமா நிறைய நட்சத்திர மீன்கள் இருந்திருக்கு. அந்த அலை அடிச்சுட்டு வரும்போது இது எல்லாம் அந்த கடற்கரையில வந்து இறங்கி இருக்குது. அப்ப இதை பார்த்த ஒரு சிறுவன் ஒவ்வொரு நட்சத்திர மீனா எடுத்து கடற்கரையில இருந்து கடலுக்குள்ள தூக்கி போட்டிருக்காரு. அப்ப இதை பார்த்த ஒரு பெரியவர், ஏன்பா இவ்வளவு நேரத்தை நீ வீணாக்குற, எவ்வளவு பெரிய கடற்கரை, எவ்வளவு நீளமானது, இதுல எல்லா நட்சத்திர மீனையும் உன்னால காப்பாத்திட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்ப இந்த சிறுவன் சொல்லிருக்கா, தாத்தா நீங்க பாருங்களேன், அந்த ஒரு நட்சத்திர மீனுடைய வாழ்க்கையில என்னால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நாம செய்யற விஷயம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதனால ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா யோசிக்காம அதை செய்யணும். இதை நிறைய விஷயங்கள்ல நம்ம யோசிக்கலாம். நாம வந்து ஒரு வேலையை வந்து ஒரு விதமா செய்யறனால ஒரு மாற்றம் ஏற்படாது அப்படின்னு நம்ம நினைச்சனாலும் நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் கத்துப்பாங்க. அதே நேரத்துல நம்ம மாத்திரவங்களை பாக்குற ஒரு கண் பார்வை, ஒரு பெண்ணை பாக்குறதா இருக்கட்டும் சரி, இல்ல சில பேரை ஏளனமா பாக்குறதா இருக்கட்டும் சரி, அதை நாம மாத்தணும்னா நம்மளை பார்த்து நாம இப்படி பார்க்க கூடாதே, நம்ம பண்றது தவறாச்சே அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால நம்ம செய்யற ஒரு ஒரு விஷயத்தையோ வாழ்க்கையில யோசிச்சு செய்யணும் அப்படிங்கறத நான் இந்த கதை மூலமா கத்துக்கிட்டேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்.

0: 70 கேட்க கேட்க ஆனந்தம்
1: இன்றும்
2: இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
1: நாம இசை ஞானி அப்படின்னு இளையராஜா அவர்களை கூப்பிடுவதற்கு காரணம் அவருடைய அசாத்தியமான இசை வேகம் மற்றும் நினைவாற்றல் தான். இதை பற்றிய ஒரு முக்கிய உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே நாள்ல அவர் 3 படங்களுக்கு இசை அமைத்திருக்கிறாரு. அவருடைய உச்சகட்ட காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரே நாள்ல 3 வெவ்வேறு திரைப்படங்களுக்கு முழுமையாக பின்னணி இசை அமைத்து சாதனை படுத்திருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பாடல்கள் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே மற்றும் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. அந்த பாடல்களுடைய மெட்டுகளை வெறும் 5 நிமிடங்கள்ல உருவாக்கி இருக்கிறாரு. லண்டன் ராயல் பிலஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவுடைய ஒரு முழு சிம்பனிய வெறும் 13 நாட்கள்ல எழுதி முடித்து உலகையே வேக வச்சிருக்கிறாரு. பல நேரங்கள்ல ஒரு பேப்பர்ல இசை குறிப்புகளை எழுதாமலேயே தன் மனதில் உள்ள இசைய அப்படியே இசை கலைஞர்களுக்கு வாசித்து காட்டும் அசாத்திய நினைவாற்றல் கொண்டவர் இளையராஜா அவர்கள். இத்தகைய திறமை வாய்ந்த ஒரு இசையமைப்பாளர் நமக்கு கிடைத்தது நிச்சயமா நமக்கு ஒரு வாரம் அப்படின்னு தான் சொல்லுநேர்களே.
0: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
2: பிரபலமான பின்னணி இசையை பிடிக்காத இளையராஜா ரசிகர்கள் மட்டுமில்ல, தமிழ் இசை ரசிகர்களே இருக்க முடியாத நேர்களே. அவ்வளவு அழகாக இசையமைக்கப்பட்ட ஒரு பின்னணி இசை தான் பிஜிஎம் தான் இது. இது வந்து மௌனராகும் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். இதை பற்றி நான் கண்டுபிடித்த சில விஷயங்களையும் இணையதளத்தில் படிச்ச சிலவற்றையும் தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். நிறைய படத்துல இந்த பின்னணி இசை என்பது அந்த படத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத காட்டுற மாதிரி, கொஞ்சம் தூக்கலா காட்டுற மாதிரி ஒரு இசையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல ஒரு காதல் காட்சி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பின்னணி இசை சோகமான காட்சி வந்து அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு இசை அப்படி இருக்கும். ஆனா நீங்க மௌனராகம் என்ற திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் வர முக்கிய கதாபாத்திரம் திவ்யா. அவங்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கறத ஒட்டிதான் இந்த இசை அமைப்பு இருக்கும். அதை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு

நான் எந்த இடத்தை காட்டணுமோ அதை மறந்துட்டு இந்த இசையில மெய் மறந்து போய் நானும் இந்த பாடலை கேட்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த இசையை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த முதல் இடம் எதனா, நீங்க திவ்யாவை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சந்தோஷமான மாணவி. அந்த மாணவியோட வாழ்க்கையில அவங்க எதை பத்தியும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க, குறும்புத்தனம் செய்வாங்க, அம்மா அப்பா கிட்ட மாட்டுக்காம இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி இசை அமைக்கப்பட்டிருக்கும். கேட்போமா? இந்த இடத்துல நம்ம வந்து திவ்யா வந்து ஒரு கல்லூரி மாணவியா பார்க்கலாம். அதன் பிறகு கல்யாணம் ஆகுதுலையா, அந்த இடத்துல வர பின்னணி இசை.

0: நம்ம பார்த்தோம்னா திவ்யா வேண்டா விருப்பா அந்த கல்யாணத்துக்கு ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மன ஓட்டத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி பதற்றத்தோட எனக்கால ஏற்றுக்க முடியல, ஆனா அம்மா அப்பாவோட சந்தோஷத்திற்காக நான் இதை செய்யறேன் அப்படிங்கிற ஒரு ஹெவினஸ்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்துல, அதற்கு ஏற்ற மாதிரி இசையமைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை, அவங்க ஒன்னா சேர்ந்து வாழும் போது திவ்யாவுடைய அந்த கசப்பான ஒரு மனநிலை, அதற்கு ஏற்ற மாதிரி தான் இசை அமைக்கப்பட்டிருக்கு. இதுல திவ்யாவுக்கு இதை பிடிக்கவும் இல்லை, ஆனா அதே நேரத்துல கட்டிக்கிட்ட அந்த கணவர் வந்து இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு அப்படிங்கறதும் மனசுல ஓர்த்திக்கிட்டு இருக்கு. அதற்கு ஏற்ற மாதிரி இசையமைக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா படம் முழுக்க திவ்யாவோட மனநிலை எப்படி இருக்கு, கார்த்திகை பார்க்கும்போது அவங்களுடைய சந்தோஷம், அவர் இறந்து போகும்போது அந்த மன வருத்தம், அதன் பிறகு கடைசியில அவங்களுடைய கணவனோட சேரும் போது அந்த ஒரு சந்தோஷம், இதற்கு ஏற்ற மாதிரி இசையமைக்கப்பட்டிருக்கும். ஒரு பெண்ணின் மனநிலைகளை வைத்து ஒரு படத்திற்கே இசையமைத்திருக்கிறாரு நம்முடைய இசை ஞானி இளையராஜா. கேட்கவே சிறப்பா இருக்கல நேயர்களே.
1: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 96.8 இல்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: Akong, you eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
3: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டிருக்கேன் நான் உங்கள் யாழினி. உங்களுக்காக ஒரு சிறிய தனிமுனைப்பு வரியை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை, சில மறதிகள் போதும் அப்படின்னு படிச்ச. இதை ஏன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, பல நேரத்துல என்ன ஒரு வாழ்க்கை மந்திரம் நமக்கு நடந்துச்சுன்னா, ஒரு வாழ்க்கை மந்திரத்தை நம்ம ஒப்பிச்சோம்னா நம்மளோட வாழ்க்கையை மாறும், மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா சில விஷயத்த நம்ம மறந்தோம், மன்னித்தோம், இல்ல அது வாழ்க்கையில நம்ம சிந்தனைகள்ல இருந்து ஒதுக்கி வச்சுட்டோம்னாலே நமக்கு மகிழ்ச்சி தானா வந்துடும்

0: அலை கடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: மனசுல
2: உள்ளதை மனசுல
0: இருக்கிறது
3: கொண்டாட்டம் இரவின் இல்லாட்டம் இடை நில்லா கொண்டாட்டம்
4: மறக்காம கேளுங்க.

இயேச நமது விதையில் இல்லை. என்னுடைய இந்த பாடல் திறனை நம்ம மறந்து வரிகளை கவனிப்போம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆண் கேள்வி கேட்க பெண் பதில் சொல்ற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். இதுதான் எனக்கு நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். இந்த ஒரு பாடல்ல குறிப்பா நினைத்து நினைத்து பார்த்தேன், நினைத்து நினைத்து பார்த்தால் இந்த இரண்டு பாடல்களுமே கேள்வி பதிலாக அமைக்கப்பட்டிருக்கும். நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த காதலன் கேள்வி கேட்க காதலி பதில் சொல்வா. இன்னொரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இதற்கு மேல நான் பாடுனா நீங்க வானொலி பக்கமா இருக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நான் அதை வாயை திறந்தே சொல்லிடுறேன். பேசி போன வார்த்தைகள் எல்லாம் காலந்தோறும் காதலில் கேட்கும் சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா. பேசி போன வார்த்தைகள் எல்லாம் உனது பேச்சில் கலந்தே இருக்கும், உலகம் அழியும் உருவம் அழியுமா அப்படின்னு பாடியிருக்காங்க காதலி. காதலன் வந்து மன வருத்தத்துல அந்த மன ஏக்கத்தோட பாடும்போது, காதலி இந்த உலகத்துல நான் இல்லைனாலும் என்னுடைய நினைவுகள் மூலம் எப்போதுமே உங்களை இருக்கிறேன் அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. இவ்வளவு அழகா சிந்தித்து ஒரு காதலனுடைய அந்த வழிய போக்கக்கூடிய அளவிற்கு அழகாக இந்த பாடலை எழுதியிருக்கிறாரு நான் முத்துக்குமார் அவர்கள். இதை பற்றி நான் படித்த பொழுது அது என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அதனாலதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு தகவல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்.

0: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது
2: அது மட்டுமா?
0: இன்று நாம சிவில் சர்வன்ட் ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
1: சிவில் சர்வன்ட் தமிழ்ல அரச ஊழியர்.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாங்க படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

தமிழ் பாடல்கள் கேட்க ரொம்ப அழகா இருக்கும், வரிகளும் சுத்த தமிழ் வார்த்தைகளோட அழகா எழுதப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனா அதுல சில மறைந்த அர்த்தம் இருக்கிறனால அத அர்த்தமோட நம்ம கேட்டோம்னா அவ்வளவு அழகா இருக்காது. ஆனா நா முத்துக்குமாருடைய வரிகள்ல அழகே என்னன்னா, அவருடைய பல்வேறு பாடல்கள்ல நம்மள கூச்சப்பட வைக்கிற மாதிரி எந்த வரிகளும் இருக்காது. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, பூ பறிக்க நீயும் போகாதே என்ற ஒரு பாடல் காதலன் காதலிய பார்த்து பாடுறாரு. ஆனா அதுல எவ்வளவு அழகா வர்ணிச்சிருப்பாரு பாருங்களேன். பூ பறிக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டை வருமா, ஏன்னா யார் அழகு அப்படின்னு போட்டி போட்டு சண்டை போடுவாங்களா. பொட்டு வைக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே கண்ணாடி கைகள் நீட்டுமா, கைகள் நீட்டி உன்னை கட்டி அணைத்துக்கும் அப்படின்னு சொல்றாரு. கோயிலுக்கு நீயும் போகாதே, கோபுரங்கள் சாஞ்சி பாக்குமா, யாருடா இந்த அழகி அப்படின்னு சாஞ்சி பாக்குமா. ஆட்டுக்குட்டி கூட இப்போ தாடி ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒரு தலை காதலுடன் தெரியுதடி அப்படின்னு பாடியிருக்காரு. குட்டி ஆடு கூட பெரிய மனுஷ மாதிரி உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு உன்ன சுத்தி வருது அப்படின்னு பாடியிருக்காரு. இத ஒரு பெண்ணாக நம்ம கேட்கும் போது எவ்வளவு அழகா ஒரு பெண்ணையும் பெண் மேல இருக்கிற காதலையும் வர்ணிச்சு பாடியிருக்காரே அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படும். அப்படிப்பட்ட சிறப்பான வரிகளை எழுதியவர் தான் நா. முத்துக்குமார் அவர்கள்.

0: கலப்பதென்று ஜாலியாகவே காத்திருக்கார் பெரியவர்கள் வேலியாகவே கையும் கையும் கலப்பதென்று ஜாலியாகவே கையும் கையும்
1: பெண் குரல் கேக்குதுங்களே என் பையனுக்கு பெண் குரல் கிடையாதுங்களே இது பக்கத்து விட்டு ரேடியோ பாடுது நான் போய் கூட்டிட்டு வர்றேன் நானும் வரணுங்களே அங்க எதுக்குங்க நீங்க எப்படி உட்காருங்க நான் போய் கூட்டு வர்றேன்
2: கணவன் சொல்லை மறுப்பதென்றும் முறையும் ஆகுமா மனதில் உள்ள விறகதாகும் உனக்கு தெரியுமா கணவன் சொல்லை மறுப்பதென்றும் முறையும் ஆகுமா மனதில் உள்ள விறகதாகும்

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 96.8. இன்றைய செவ்விசியல் தொடக்கமாக ஈ காயத்ரி அவர்கள் வாசித்திருக்கும் பஞ்சரத்ன கிருதி ஒலியறவிருக்கின்றது. துடுக்கு கல, ராகம் கவுளா, தாளம் ஆதி. கேட்டு

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியிருக்கும் ஹிந்தோளம் ராகத்தில் மாமவதுஸ்ரீ சரஸ்வதி.

ஆவணம் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது மீடியா காப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை, இவ்வருடத்தின் 278வது நாள். ஆண்டு நிறைவு பெற 87 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஹிஜ்ரி 1448, ரபியுலாஹிர் மாதம் பிற 23. ஒலி 968 மணி நேர ஒலிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678868, அழைக்க வேண்டிய எண் 6691119.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: வணக்கம் சிங்கே, உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன். நான் ரவி ஜி. அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. ஏஆர் ரஹமான் உடைய இசையில ஏஆர் ரஹமான் மற்றும் குழுவினர் அந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. வார இறுதியில மாணவரோட சேர்ந்து நிகழ்ச்சி படைக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆமாங்க, ஒலியின் இளம் வளரும் படைப்பாளர்கள் அவங்க எங்களுடைய பயிலரங்குக்கு வந்து அங்க தகவல்களை பெற்றுக்கொண்டு அதன் பிற்பாடு சிறப்பா செஞ்சு அங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் இங்க கூட வந்து நிகழ்ச்சிகளை வழங்குவாங்க சனிக்கிழமைகள்ல, அப்படிங்கறது உங்களுக்கு தெரிந்த தகவல் தான். அந்த வரிசையில ஹிஸ்கில் இந்த வாரம் என்னோட சேர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கியிருந்தாரு. டிக்டாக் லைஃப் எல்லாம் வந்திருந்தாரு. வாழ்த்துக்களை வாரி வழங்கின அனைவருக்கும் மிக்க நன்றி. ஹிஸ்கில் அவருக்கு பிடித்த ஒரு புத்தகத்தை பத்தி என்னோட பகிர்ந்துகிட்டாரு. குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற பகுதி உங்களுக்காக இனிமே எங்களுடைய சமூக உலக பக்கமா இடம்பெறும். அதுக்கு போய் லைக்ஸ் வழங்கி மாணவர்களுக்கு தட்டி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தானே. ஆக நீங்க உடனடியா அந்த காணொலிக்கு கீழே ஆக்கப்பூர்வமான நேர்மறையான சிந்தனைகளை தூண்டக்கூடிய கருத்துக்களை பதிவிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அந்த காணொலி எங்க போய் பாக்குறதுன்னு தெரியலையா? வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்கை நான் கொடுக்குறேன். 9678896 8.
1: புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தார்.
0: குட்டி வரை ஒரு விபரத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. ரமேஷ் இந்த பாடலை கேட்டிருந்தாரு. கண்ணகி, நீங்க கேட்ட பாடல வரப்போகுதுமா? ஒளி விளக்கு படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். பழைய பாடல்கள் இதோ உங்க செவிகளுக்கு.

0: நகைகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: பிரம்மாதமான நாள் இது. இந்த பாடல்களை கேட்கறதுக்கு உங்களுக்காகவே சிவகாமியின் செல்வன், மேற்கே உதிக்கும் சூரியன் ஆகிய படங்களது பாடல்கள் இடம்பெறவிருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு காலையில வரும்போது ஒரு சுவாரஸ்யமான தகவல் என் கண்ணில் பட்டுச்சு. உங்களை சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், ஏன் சில பேர் இதை செய்து கூட இருக்கலாம். அந்த தகவல் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும், நல்லா கேட்டுங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க குறைந்தது 10 நிமிடங்கள் வேலை நேரத்தின் போது கழிவறைய பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா, ஆண்டு இறுதியில கிட்டத்தட்ட 40 மணி நேரம் நீங்க கழிவறையிலே செலவிட்டிருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு சம்பளமும் கிடைக்கும், யோசிச்சு பாருங்க அப்படின்னு ரொம்ப வினோதமான முறையில ஒருத்தர் பதிவிட்டு இருந்தாரு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. பாருங்க, வேலையிலிருந்து தப்பிக்க யார் யார் எப்படிப்பட்ட உத்திகளை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. தப்பில்லை, அது அவங்களுடைய விருப்பு வெறுப்பு. ஆனால் இந்த இடத்துல தான் நான் யோசித்தேன், பார் ரவி, நீ எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். பிடிச்ச வேலை பிடித்த இடத்துல பிடித்த மாதிரி உனக்கு செய்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நீ இங்கே இங்கே போய் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் நான் என்னை பார்த்து நினச்சிக்கிட்டேன். இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தேன், இருந்தாலும் இந்த உத்தி நல்லா இருக்குல்ல, யோசிச்சு பாருங்கள். 10 நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கழிவறையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, ஆண்டு இறுதியில் 40 மணி நேரத்துக்கும் மேலேன்னு சொன்னால் ஒரு நாள் சம்பளம் முற்றிலும் இலவசம். இந்த உத்தியை நானும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, நீங்களும் எங்கிட்டேருந்து கற்றுக்கல, புரியுதா?
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. MCEAYE நோக்கி செல்லும் அந்த வழியில் சென்ட்ரல் பலவாருக்கு பிறகு முதலாம் இரண்டாம் தடங்களில் காரணம் அங்கே சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு.
2: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை,
4: வணக்கம் சிங்கே.

வை மை நண்பர்கள் சிரிக்க, என் அன்பர்கள் ரசிக்க, இந்த அன்னங்கள் மகிழ, என் எண்ணங்கள் மலர.

0: பிறந்தது அதில் நான் பிறந்தேன்.
1: 6:33 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. உங்களை பல பேர் கேட்டிருக்கீங்க சஜினி எங்க அப்படின்ட்டு. அவங்க விடுப்புல இருக்காங்க. கூட விரைவில் மீண்டும் சஜினி உங்களுக்காகவே நிகழ்ச்சிகளை படைக்க வந்துருவாங்க. சரி, இப்போ 9:06 பொன்மொழி நேரம். இன்றைய பொன்மொழி நமக்காக பார்த்து பார்த்து அனுப்பி வச்சிருக்காங்க நேர் மேனகா. அது எப்படி போகுதுன்னா, நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை, ஓடும் குதிரைக்கு மட்டுமே மதிப்புண்டு. வாழ்க்கையும் அப்படித்தான், ஓடிக்கொண்டே இரு, மதிப்பு உன்னை தேடி வரும். பிரமாதமான அந்த கூற்றம் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை, ஓடும் குதிரைக்கு மட்டுமே மதிப்புண்டு. வாழ்க்கையும் அப்படித்தான், ஓடிக்கொண்டே இரு, மதிப்பு உன்னை தேடி வரும். இந்த வரிகளை கேட்ட உடனே எனக்கு டக்குன்னு கோச்சடியான் அப்படிங்கிற படத்துல கரும வீரன் அப்படிங்கிற பாடல் வரும். அந்த பாடல் ஏரமான் இசையில ஏரமான் ஏரஹனா சேர்ந்து வழங்கியிருப்பாங்க. வைரமுத்துடைய வரி ஒண்ணு இந்த கூற்றுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கும். கேளுங்களேன். வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருப்போம், வாழ்க்கையில சாதனைகள் புரிஞ்சுக்கிட்டே இருப்போம். சரியா,
2: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. பல இடங்கள்ல கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது. PIE துவா செல்லும் வழியில் CTE நகரம் எக்ஸிட். அங்கே
3: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
1: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
0: பலன் கிடைச்சா
1: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரக்காப்பிடம் கேளுங்க. மீரக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg.
2: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயாலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
3: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
2: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயாலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயாலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
4: ஜாயாலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: வணக்கம் சிங்கே.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: பாட்டு
1: தானா கூட்டம் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால சிலுக்கவார்பட்டி சிங்கம் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. ஒரு மாதிரி பீட்ல போயிட்டு இருக்கோம். அந்த வரிசையில விறுவிறுப்பான பாடல்கள் வரிசையில உங்களுக்காக இந்த பாடல் வருது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இப்போ ஆரோக்கியம் சார்ந்த ஒரு தகவலை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். ஏன் தெரியுமா, நம்மில் பல பேரு காலங்காத்தால எழுந்த கேட ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு செலவிடுறோம் அப்படிங்கறத கேட்டீங்கன்னா ரொம்ப குறவுதான். இன்னைக்கு இதை செய்யணும், அதை வாங்கணும், இங்க போகணும், இதெல்லாம் சொல்றோமே, இன்னைக்கு நம்ம பார்த்து பார்த்து ஆரோக்கியமா சாப்பிடணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? சந்தோஷம் இல்லையா? இன்னைக்கே தொடங்குங்க அந்த பழக்கத்தை. குறிப்பா உங்களுடைய அந்த கல்லீரல் இருக்குல்ல லிவர், அது மேல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, இந்த கல்லீரல் நம்ம உடல்ல இருக்கிற அழுக்க அகற்ற உதவுது. அது மட்டும் இல்ல, உற்சாகமா நம்ம செயல்படணும்னு சொன்னா கல்லீரல் நல்லா சுத்தமா இருக்கணும். இதுக்கும் மேல ஊட்டச்சத்து இருக்கு இல்லையா, அதை பாதுகாத்து வைத்து கொண்டு உடலுக்கு இன்னும் சிறப்பான முறையில அதை அனுப்பி வைத்து செயல்பட உதவ கல்லீரல் உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இந்த கல்லீரல்ல நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் வெள்ளரிக்காய், கியூகாம்பர் சாப்பிடுங்க, ப்ரோக்லி சாப்பிடுங்க, கிவி பழம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்க. நேரம் இப்ப சரியா 6:30 ஆகிவிட்டது. ஒலி 9:08 இப்போ வானிலை நிலவரம். இன்றைய வானிலையை பொறுத்தவரை நீங்க மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, குறிப்பா இரவு நேரத்துல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார். அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 77-97 இடைப்பட்டிருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமற்ற நிலையை நோக்கி போயிட்டு இருக்குது, அதனால நீங்க பாதுகாப்பான முறையில உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க சரியா? வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
3: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: 6:56 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில அடுத்து செய்திகள் வரப்போகுது, அதனை அடுத்து 7 மணிக்கு மேல ஜோதி ஸ்டா புஷ்பகடை வழங்கும் காஃபிய பரிசா கொடுக்க போற. கேள்வி என் பக்கம் இருக்கு, பதில் உங்க பக்கம் இருக்குன்னு சொன்னா நீங்க வானொலி பக்கமா இருங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம்.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா TPEPIE செல்லும் வழியில் KPEக்கு பிறகு முதலாம் இரண்டாம் தடங்களில் விபத்துகள் நேர்ந்துள்ளன.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூர் அரசாங்கம் உடற்குறையுள்ள ஒவ்வொருவருக்கும் 60 விழுக்காடு வரை அதிகம் செலவிடவிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுக்கு அது நீடிக்கும் என்று அரசாங்க பணிக்குழு சொன்னது. வேலை வழிகாட்டுதல், சுகாதார பராமரிப்பு, குடும்ப ஆதரவு முதலியவற்றில் உதவி வழங்க திட்டமிடப்படுகிறது. வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் உடற்குறையுள்ளோருக்கு துணையாக இருக்க புதிய அணுகுமுறை உதவும் என்று பணிக்குழுவின் தலைவரும் சமுதாய குடும்ப மேம்பாட்டு துணை அமைச்சருமான திரு கோபி பேமிங் சொன்னார். இவ்வேளையில் உடற்குறையுள்ள மாணவர்கள் பள்ளிக்காலத்துக்கு பிறகு கூடுதல் வேலைவாய்ப்பும் திறன் பயிற்சியும் பெறவிருக்கின்றனர். அடுத்த ஆண்டு முதல் அவர்கள் கூடுதல் வாய்ப்புகளை பெறுவர். உயர்கல்வி நிலையங்களுக்கு செல்லவும் அவர்களுக்கு தனிப்பட்ட ஆதரவு வழங்கப்படும். மூத்தோரின் தனிமையை போக்க உதவும் முயற்சியில் மக்கள் செயல் கட்சி ஈடுபடவிருக்கிறது. தொண்டோடியர்களும் ஆர்வலர்களும் மூத்தோருடன் அதிகம் கலந்து பழக அது பயிற்சி வழங்கும். மக்கள் செயல் கட்சியின் 9 கிளைகளில் ஓராண்டு முன்னோடி திட்டம் தொடங்கும். பெடோக், அங்மோக்யோ, தோப்பாயோ உள்ளிட்ட பழைய குடியிருப்பு பகுதிகளில் அது இடம்பெறும். மூத்தோருடன் பழகி அவர்களை அமைப்புகளுடனும் வசதிகளுடனும் இணைக்க தொண்டோடியர்கள் முயல்வர். சிங்கப்பூரும் கத்தாரும் நிபுணத்துவ பரிமாற்றத்தில் இணைந்து பணியாற்ற இணங்கியிருக்கின்றன. அதோடு உலக அரசியல் நடப்புகளிலும் சர்ச்சைகளிலும் இருந்து அண்மை நிலவரங்களையும் படிப்பினைகளையும் பகிர்ந்து கொள்ள இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. இருதரப்பும் தற்காப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நிலையில் அது பற்றி அறிவிக்கப்பட்டது. டோஹா சென்றிருக்கும் தற்காப்பு அமைச்சர் சான்ஜுன் சிங் கத்தார் தலைவர்களை சந்தித்து பேசினார். இரு நாட்டு உறவுகளையும் தலைவர்கள் மறு உறுதிப்படுத்திக் கொண்டனர். ஏமன் அரசாங்கம் ஹவுதி கிளர்ச்சிக் குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எல்லா பகுதிகளையும் மீட்டுக் கொள்ள தீவிர நடவடிக்கை எடுக்கப்போவதாக அறிவித்திருக்கிறது. ஹவுதி கிளர்ச்சிக் குழு கணிசமான பகுதிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. தாக்குதல்களில் பலர் மாண்டதாகவும் தகவல் அளிக்கப்பட்டது. இழந்த பகுதிகளை மீட்டுக் கொள்ள நாட்டின் எல்லா பகுதிகளிலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் தந்திருப்பதாக ஏமன் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கான அனைத்து விமான சேவைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மறு ஆய்வு நடத்துவதற்கு பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு உத்தரவிட்டுள்ளார். அண்மையில் ஒமானைச் சேர்ந்த ஃபிளை டுபாய் விமானி துபாயிலிருந்து இஸ்ரேல் சென்று கொண்டிருந்த விமானத்தை விபத்துக்குள்ளாக்க முயன்றதைத் தொடர்ந்து பாதுகாப்பு குறித்த அக்கறை அதிகரித்திருக்கிறது. அந்த சம்பவம் பயங்கரவாத நோக்கம் கொண்டதா என்பதை உறுதி செய்ய விசாரணை நடத்தப்படுகிறது. பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தில் வைத்திருந்த தனது B-1 போர் விமானங்கள் அனைத்தையும் அமெரிக்கா அகற்றியிருப்பதை அமெரிக்க தற்காப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஃபேஃபர்ட் ஆகாயப்படை தளத்துக்கு அருகில் சந்தேகத்துக்குரிய சம்பவங்கள் நேர்ந்ததை தொடர்ந்து அந்த போர் விமானங்கள் அமெரிக்காவுக்கு திரும்புவதாக அது கூறியது. இங்கிலாந்தின் தென்மேற்கு பகுதியில் இருக்கும் அந்த ஆகாயப்படை தளத்துக்கு அருகில் சில ஆடவர்கள் சந்தேகத்துக்குரிய முறையில் நடந்து கொண்டதாக காவல்துறை தகவல் பெற்றது. 5 பிரிட்டிஷ் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். பாகிஸ்தானில் சிறையில் இருக்கும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் தரிக் இ இன்சாஃப் கட்சி ஆதரவாளர்கள் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு நீண்ட பேரணியை தொடங்கியிருக்கின்றனர். 2023 முதல் சிறையில் இருக்கும் இம்ரான்கானின் விடுதலைக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். காந்தி சவுக் பகுதியில் திரண்ட கட்சி ஆதரவாளர்கள் அங்கிருந்து சுமார் 270 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கைராபாத்துக்கு வரும் வியாழக்கிழமை சென்றடைவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேரணியின் அடுத்த கட்டம் பற்றிய விவரங்கள் அதற்கு பிறகு அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்திய தலைநகர் புதுடெல்லியில் நடந்த ஆர்ப்பாட்டங்களின் போது காவல்துறை அதிகாரிகள் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகிறது. நியாயமான பாரபட்சமற்ற விசாரணைக்காக அந்த விவகாரம் வட்டார குற்றவியல் விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறை சொன்னது. போராட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஜந்தர் மந்தர் பகுதியை சுற்றியுள்ள இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காக பலரை காவல்துறை தடுத்து வைத்தது. அப்போது காவல்துறை அதிகாரிகள் தங்களை தகாத முறையில் தொட்டதாக 3 பெண் நிருபர்கள் குற்றஞ்சாட்டினர். தேர்தல் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடு தொடர்பில் கடந்த சில நாள்களாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன.
2: சொல்லும் பொருளும் ஃபொரென்சிக் தடயவியல். குற்றச்செயல்களை தீர ஆராய தடயவியல் விசாரணை முக்கியமானது. ஃபொரென்சிக் தடயவியல்.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: திடீர்னு கத்தாரில் மிசைல் அட்டாக் பண்ணாங்க. சிங்கப்பூருக்கு நாங்கள் திரும்ப போவோமான்னு தெரியாமல் இருந்துச்சு.
4: ஹாலிடே போனவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அவங்களே ரிப்பேட்ரேட் பண்ணியிருக்கோம்.
5: எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறினார்.
6: மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமா?
7: எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலனா இன்சூரன்ஸ் வேலை செய்யாது.
5: வசந்தத்தில் வரும் புதன் 9:30
8: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294924.
9: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
10: 85 ஸ்ரீரங்கம் சாலை, சிங்கப்பூர்.
11: வணக்கம் சிங்கே.
12: ஆதரவு BYD.
13: COE விலை அதிகமாக உள்ளதை நினைத்து கவலையாக இருக்கிறீர்களா?
12: BYD வழி சிறந்த தொகையையும் சலுகைகளையும் பெறலாம்.
13: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம்.
12: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
13: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: ஜெயலா இரண்டு பாடத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அனிருத் எம் எஸ் கிருஷ்ணா அந்த பாடல உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. 7:11 ஆகி விட்டது. அடுத்து சாதனா சர்க்கம் குரல்ல இரண்டு பாடல கேட்க போறோம். கல்வனின் காதலி பாட்டுல இருந்து பாட்டு வருது, அதனை அடுத்து முயற்சி எடுப்பாங்க. அதுவும் ஆரம்ப காலத்தை விட இப்ப சமீபத்தில் 2000 அப்புறம் வந்த பாடல்கள், 2010 அப்புறம் வந்த பாடல்கள் பார்க்கும்போது அவங்க நல்ல உச்சரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதுக்கும் மேல நான் ஒரு பேட்டி பார்த்துருந்தாங்க, அந்த பேட்டியில தான் சாதாரண சர்க்கம் என்ன அசத்திட்டாங்க. இது ஒரு வானொலி நிகழ்ச்சி, வேற ஒரு வானொலிக்கான நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பேட்டியின் போது இந்த பாட்டை பாடுங்க நமக்காகன்னு சொன்ன உடனே எந்த ஒரு துண்டை எடுத்து பார்க்காம, கையெடுக்க தொலைபேசி எடுத்து பார்க்காம அந்த பாட்டோடைய வரிகளை டப்பு டப்பு டப்புன்னு பாடினாங்க. அப்பதான் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு கலை மேல நமக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நாம பல முயற்சிகள் எடுப்போம், ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுப்போம். அதுக்கு ஒரு அற்புதமான சான்று சாதனா சர்க்கம். அவங்களுடைய பாடல்களை கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் வருது உங்களுக்காக போட்டி அங்கம், ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி காத்திட்டு இருக்குது. இணைந்திருங்க என்னோட. இது வணக்கம் சிங்கே நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன், நான் ரவி ஜி.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன ஜுரோங் வெஸ்ட் அவென்யூ 2, குறிப்பாக ஜாலான் புர்லே நோக்கி செல்லும் வழியில் ஜுரோங் வெஸ்ட் ஸ்ட்ரீட் 23 பிறகும், டிபிஇ பிஐஇ செல்லும் வழியில் பிஐஇ கேபிஇ எக்ஸிட்டுக்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg. தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல உங்களுக்கு வழங்கியது ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: இன்னும் கிளம்பலையா?
2: பாரு, என் முகப் பொலிவே இல்லாம இருக்கு.
1: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் மல்தானி மிட்டி, முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு, வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி, சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம், முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை, இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
2: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
1: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: 7:26 ஆகிவிட்டது. உங்களை பல பேர் இப்பதான் வேலைக்கு விறுவிறுப்பா போயிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்காகவே உற்சாகத்தை அதிகரிக்க இளையராஜா பாடல்கள் வருது, கேளுங்க.

இன்னொரு பக்கமாவே இருங்க. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குதுங்க. முதல் தகவல், இன்று உலக கட்டிடக்கலை தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், உலக புகழ்பெற்ற கால்பந்து விளையாட்டு வீரர் எர்லிங் ஹாலண்ட் இங்கிலாந்து அணிக்காக களமிறங்குவார். மூன்றாவது தகவல், உலகத்தின் டோனர் தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுற இடம் லேக் ஜேம்ஸ், வட கேரலைனா, அமெரிக்கா. இந்த மூன்று தகவல்ல எது தவறான தகவல்? உடனடியா சொல்ற நேருக்கு காத்துட்டு இருக்கு பரிசு. வாட்ஸ்அப் அனுப்பலாம் 9678 8968.

0: சுத்தமான பாலிலிருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர் மில்கி மிஸ்ட் தயிர்,
1: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்
0: மில்கி மிஸ்ட் தயிர்.
1: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
0: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர். சிங்கப்பூர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.

பாலசுப்ரமணியம் சித்ரா கூட்டணியில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. குரு சிஷ்யன், புது புது அர்த்தங்கள் ஆகிய பாடல்கள் இடம்பெற்றன. அடுத்து கே ஜே ஜெயஸ்தாஸ், எஸ் ஜானகி பக்கமா போக போறோம்.

0: நல்லவனுக்கு நல்லவன் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. அதுக்கு முன்னால நினைக்க தெரிந்த மனமே படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெறும் இசை ஞானி இளையராஜா. அவருடைய இசையில இரண்டு பாடல்கள் உங்களை தேடி வருது இன்னும் கொஞ்ச நேரத்துல. மூன்று தகவல்களை நான் கொடுத்திருந்தேன், அந்த மூன்று தகவல்கள்ல எது தவறான தகவல் அப்படிங்கறத நீங்க சொல்லணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, தகவல்கள் என்ன அப்படிங்கறத மீண்டும் ஞாபகப்படுத்திடுறேன். முதல் தகவல், இன்று உலக கட்டிடக்கலை தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், உலக புகழ்பெற்ற கார்பந்து விளையாட்டு வீரர் எர்லிங் ஹாலண்ட் இங்கிலாந்து அணிக்காக களமிறங்குவார். மூன்றாவது தகவல், டோனட் இந்த உணவு வகையின் தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுற இடம் லேக் ஜேம்ஸ், வட கரோலினா, அமெரிக்கா. இந்த மூன்றுல எது தவறான தகவல்? அதுதான் நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். தவறான தகவலை சொன்ன முதல் இரண்டு நேர்கள் யார் என்றால், முதல்ல சொல்லியிருந்தாரு நம்ம அண்ணாமலை, அவருக்கு வாழ்த்துகள்.
1: காலை வணக்கம். இரண்டாவதுதான் தப்பு.
0: அதே மாதிரி இரண்டாவது தகவல் தவறு அப்படின்னு சொன்ன கிருஷ்ணா, உங்களுக்கும் வாழ்த்துகள். சரி, விளக்கத்தை கொடுத்துறேன். இன்று உலக கட்டிடக்கலை தினம் அனுசரிக்கப்படுது, சரியான தகவல் தான். டோனட் இந்த உணவு வகையின் தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுற இடம் லேக் ஜேம்ஸ், வட கரோலினா, அமெரிக்கா. அதுவும் சரியான தகவல் தான். சொல்ல போனா அங்க உலக சாதனை படைக்கப்பட்டது. கின்னஸ் உலக சாதனையின் அந்த பட்டியலின்படி இந்த இடத்துல, குறிப்பா லேக் ஜேம்ஸ், வட கரோலினா, அமெரிக்கால இருக்கிற ஒரு டோனட் கடையில வெறும் 8 மணி நேரத்துல 8558 டோனட்ஸ விற்பனை செய்து சாதனை படைச்சிருந்தாங்களா. இரண்டாவது தகவல் சொன்னேன் இல்லையா, எர்லிங் ஹாலண்ட் உலக புகழ்பெற்ற கார்பந்து விளையாட்டு வீரர். இவரு இங்கிலாந்துல பிறந்தாரு, குறிப்பா லீட்ஸ் அப்படிங்கிற பகுதியில பிறந்தாரு. ஆனா இவரு களம் இறங்குவது நோர்வே அப்படிங்கிற நாட்டிற்கு. ஆக இன்று பரிசு வென்ற நேர்களுக்கு வாழ்த்துகள். இதே மாதிரி நீங்களும் பரிசு வெல்லணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் தவறாம கேளுங்க வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியை.
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: இன்னும் இப்பொழுது 7:41 ஆகிவிட்டது. விபத்துகள் நேர்ந்துள்ளன. TPESLE செல்லும் வழியில் யோச்சுகாங் சாலை எக்ஸிட், அங்கே அதோடு PIE துவா செல்லும் வழியில் ஜலன் பஹாருக்கு பிறகும், சாங்கி நோக்கி செல்லும் வழியில் ஜலன் யூனோஸ்க்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
3: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
2: போன? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: எவ்வளவுதான் பாத்து பாத்து சமைச்சாலும் பாட்டி வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்பு போறாங்க. நீங்க இருந்தீங்கன்னா அதற்கு சில ரகசியங்களும் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் ரகசியம், மீனு கருக்கு தேவை மண் சட்டிங்க. நீங்க சமைச்சு இறக்கினதுக்கு அப்புறமும் மண் சட்டியில இருக்கக்கூடிய அந்த சூடு மசாலால நல்லா இறங்கி உங்க மீன் கறிய சுவையானதாக்கும். ரெண்டாவது ரகசியம், நீங்க மீன் கறிக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம். இப்பொழுதுமே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க, அதுதான் சுவையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதுல பச்சை மாங்காவை சேர்த்துருங்க. மீன் குழம்போட அது கலக்கும் போது சுவை ஜம்முன்னு இருக்கும். நிறைவா மண் சட்டியில மீன் கறி ஆக்கின உடனே சாப்பிடாதீங்க. அந்த மீன் கறிய 3-4 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க, ஜம்முன்னு இருக்குங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
4: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். ஒலி 9:06 இணைந்திருக்கீங்க. அடுத்து நம்ம செய்திகளை கேட்க போறோம். 8 மணிக்கு மேல இன்று சிங்கப்பூர் டிஸ்லெக்சிய சங்கம், ஆங்கிலத்துல டிஸ்லெக்சிய அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர், சுருக்கமா தாஸ் அப்படின்னு அழைப்பாங்க, அதை சேர்ந்த நிபுணரை நாம சந்திக்க போறோம். டிஸ்லெக்சியா அப்படின்னா என்ன? டிஸ்லெக்சியாவில் பாதிக்கப்பட்டவங்க என்னென்னலாம் அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி உதவலாம், இப்படி பல தகவல்களை விழிப்புணர்வு தர மாதிரி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க ரிபேக்கா. அவங்கள சந்திப்போம் 8 மணிக்கு மேல. ஃபேஸ்புக் லைவ் பக்கமாக வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் அந்த பேட்டியை நேரடியாக, அதோட உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் அங்க நீங்க பதிவிடலாம். இணைந்திருங்க. இது வணக்கம் சிங்கை. நேரம் இப்பொழுது 7:54.
2: போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. துவாசி நோக்கி செல்லும் PIE BKEக்கு பிறகும், ஜலான் யூனோஸ் அந்த பகுதிக்கு பிறகும், PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் தாம்சன் சாலை அங்நியூ அந்த பகுதியில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்க.

0: செலவழிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
1: வணக்கம் சிங்கே,
2: ஆதரவு BYD.
0: COE விலை அதிகமாக உள்ளதை நினைத்து கவலையாக இருக்கிறீர்களா?
2: BYD வழி சிறந்த தொகையையும் சலுகைகளையும் பெறலாம்.
0: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம்.
2: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
0: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 8, மீடியா காப்பொலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. ஏமன் அரசாங்கம் ஹவுதி கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எல்லா பகுதிகளையும் மீட்டுக் கொள்ள சூளுரைத்திருக்கிறது. தீவிர நடவடிக்கை எடுக்கப்போவதாக அது அறிவித்தது. ஹவுதி கிளர்ச்சி குழு கணிசமான பகுதிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. தாக்குதல்களில் பலர் மாண்டதாகவும் தகவல் அளிக்கப்பட்டது. இழந்த பகுதிகளை மீட்டுக் கொள்ள நாட்டின் எல்லா பகுதிகளிலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் தந்திருப்பதாக ஏமன் அரசாங்கம் தெரிவித்தது. இந்நிலையில் ஹவுதி கிளர்ச்சி குழு சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஆலைகள் மீது தாக்குதல் நடத்திய பிறகு எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட 0.8 விழுக்காடு கூடி 103 வெள்ளிக்கு மேல் பதிவானது. அந்த வட்டாரத்தின் முன்னணி எண்ணெய் விநியோக நிறுவனமான அரம்கோவின் ஆலைகளை ஹவுதி தாக்கியது. அந்த ஆலைகளின் எண்ணெய் உற்பத்தி குறித்த அக்கறை இழந்துள்ளது. இஸ்ரேலுக்கான அனைத்துலக விமான சேவைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மறு ஆய்வு நடத்துவதற்கு பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு உத்தரவிட்டுள்ளார். அண்மையில் ஒமானைச் சேர்ந்த ஃபிளை டுபாய் விமானி துபாயிலிருந்து இஸ்ரேல் சென்று கொண்டிருந்த விமானத்தை விபத்துக்குள்ளாக்க முயன்றார். அதைத் தொடர்ந்து பாதுகாப்பு குறித்த அக்கறை அதிகரித்திருக்கிறது. அந்த சம்பவம் பயங்கரவாத நோக்கம் கொண்டதா என்பதை உறுதி செய்ய விசாரணை நடத்தப்படுகிறது. பாகிஸ்தானில் சிறையில் இருக்கும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் தாரிக் இ இன்சாப் கட்சி ஆதரவாளர்கள் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு நீண்ட பேரணியை தொடங்கியிருக்கின்றனர். 2023 முதல் சிறையில் இருக்கும் இம்ரான்கானின் விடுதலைக்கு அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கைபர் பக்துன்குவா மாநிலத்தில் உள்ள காந்தி சவுக் பகுதியில் கட்சி ஆதரவாளர்கள் திரண்டனர். அங்கிருந்து சுமார் 270 தொலைவில் இருக்கும் கைராபாத் நகரை அவர்கள் வரும் வியாழக்கிழமை சென்றடைவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேரணியின் அடுத்த கட்டம் பற்றிய விவரங்கள் அதற்கு பிறகு அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. சிங்கப்பூரும் கத்தாரும் நிபுணத்துவ பரிமாற்றத்தில் இணைந்து பணியாற்ற இணங்கியிருக்கின்றன. அதோடு உலக அரசியல் நடப்புகளிலும் சர்ச்சைகளிலும் இருந்து அண்மை நிலவரங்களையும் படிப்பினைகளையும் பகிர்ந்து கொள்ள இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. இரு தரப்பும் தற்காப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நிலையில் அது பற்றி அறிவிக்கப்பட்டது. டோஹா சென்றிருக்கும் தற்காப்பு அமைச்சர் சான்ஜுன் சிங் கத்தார் தலைவர்களை சந்தித்து பேசினார். இரு நாட்டு உறவுகளையும் தலைவர்கள் மறு உறுதிப்படுத்தினர். அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் ஜப்பானில் கொலை கொள்ளை குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒகினாவாவில் ஒரு பெண்ணின் மரணம் குறித்த சந்தேகத்தில் 20 அமெரிக்க ராணுவ வீரர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். டோக்கியோ ஜப்பானுக்கான அமெரிக்க தூதரை அழைத்து இந்த விவகாரம் குறித்து